இந்நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து சிறாரை பாதுகாக்கவும் சமூக ஊடக தளங்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்பினருடன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC 37 சந்திப்புகளை நடத்தியுள்ளது. 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ONUSA செயல்படுத்தப்படுவதற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த முயற்சி இருப்பதாக அது தெரிவித்தது. வரும் ஜூன் முதலாம் நாள் தொடங்கி திட்டமிடப்பட்டிருந்த புதிய அனைத்துலக மலேசிய கடப்பிதல் செயலாக்கம் மற்றொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என குடிநுழைவு தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் நேட்டோ பங்காளிகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் புதிய தற்காப்பு உடன்பாடு கையெழுத்திடப்பட உள்ளதை போலந்தும் பிரிட்டனும் வரவேற்றுள்ளன. இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் விவரித்துள்ள வேளை, இந்த உடன்பாடு இரு நாடுகளுக்கும் இடையேயான தற்காப்பு பாதுகாப்பு உறவில் எட்டப்படும் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று பிரிட்டன் பிரதமர் கேர்ஸ்தேம குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் எரிசக்தி தடையால் பாதிக்கப்பட்டுள்ள கியூபாவின் பேரழிவை தடுக்க வெளியுறவு அமைச்சர் புருனோ ரோட்ரிகுவெஸ் அபாரிலா பன்னாட்டு சமூகத்திடம் அவசர உதவியை கோரியுள்ளார். இது கியூபாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதற்கான தருணம் என்று ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹவானாவை கைப்பற்றுவது குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து நாட்டின் கலப்பு இணையினர் சென் தங் ஜி தோ ஈவே சீனாவின் ஃபெங் யாங் ஜே ஹுவாங் டோங் பிங்கை வீழ்த்தி இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அந்த மலேசிய இணை 23-21, 21-16 என்ற செட்களில் அவர்களை வெற்றி கொண்டனர். இந்த ஆட்டம் 43 நிமிடங்களுக்கு நீடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

ஹஜ் பெருநாள் என்று இறை நம்பிக்கையையும் தியாக உணர்வும் மனித நேயமும் ஒன்றாக இணையும் புனித நாள் இது. அன்பும் அமைதியும் நிறைந்த இந்த ஹஜ் பெருநாளில் நம் வாழ்வில் நலனும் வளமும் பெருகணும் அப்படின்னு நாமுமே பிரார்த்திக்கலாங்க. ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொல்லும் போது தியாகம் இதை வந்து அதிகமா இந்த நாளில் வந்துட்டு அவங்க நினைவுபடுத்துறாங்க. அதாவது மனிதனின் அன்பு, நம்பிக்கை, பொறுப்பு மற்றும் பகிர்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துகின்றது இந்த புனிதமான ஒரு நாள். சுயநலத்தை விட மனித நேயம் முக்கியம். பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெருகும். இறை நம்பிக்கை மனிதனை உயர்த்தும். உதவி தேவைப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அழகான கூறுகள் எல்லாமே இந்த நாளை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் தியாகம் இந்த பெருநாளின் இதயமாக பார்க்கப்படுகின்றது. தியாகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அன்பு அடிப்படையில வேணும். அன்பு வேணும் அப்படின்னு சொன்னா மனசுல கசப்பான விஷயங்களை நம்ம விடணும். அதற்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது மன்னிப்பு தாங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MindApps e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 0 7 2 9 1 9.
1: செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
2: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. தாளம், இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
3: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
4: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-909-7291.
1: எல்லாம் நாடகம்.
2: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
2: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
2: மின்னல்
3: மின்னல் எஃப்எம், இளமை புதுமை இனிமை.
4: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
5: நோ ஒன் கேன் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. காலை வணக்கம் மின்னல் எஃப்எம் நேயர்களே. உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரை பார்த்தாலே உங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சி போகும் இல்லையா? அவரை ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க, ஒரு டேட்டாவா பாருங்க. கடினமான மனிதர்கள் உங்க எல்லைகளை நீங்க எப்படி வதித்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கொடுக்க வந்தவங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை விட உங்களோட தரம் என்னங்கிறது தான் முக்கியம். உங்களை எரிச்சல் படுத்துற ஒருத்தரை இன்னைக்கு கவனிங்க, ஆனா கோபப்படாதீங்க. ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் மட்டும் பண்ணுங்க. லைஃப் இஸ் சிம்பிள்.

0: சரி, நேற்றைய வணக்கம் இல்ல, இந்த சாலை சமிஞ்சை விளக்கு மஞ்சள் நிறத்துல நிற்கணும், நிற்காம போகிறீங்களா? அழைத்து உண்மையை சொல்லுங்க. நானும் மோனாவும் கேட்டிருந்தோம், நிறைய பேர் அழைத்து உண்மையை சொல்லியிருந்தீங்க. கூடவே மனநல ஆலோசகர் மாலினி ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. இன்றைக்குமே இன்னொரு பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதாவது, பொதுவாக நம்ம சாலையில் பயணிக்கும் போது அது நம்ம மனநல ஆரோக்கியத்துடன் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது, அவங்க சொல்றாங்க. அதனால தான் எப்போதுமே பயணிக்கும் போது நல்ல மனநிலையில இருக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுல வச்சு குழப்பிக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாகனத்தை எடுத்து பயணத்துல இருக்கோம் அல்லது மோட்டார் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க சிந்தனை மட்டும் பயணத்திலையும் நாம சென்றடைகிற இலக்குல மட்டும் தாங்க இருக்கணும். கண்ட கண்ட விஷயங்களெல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டே பயணம் செய்தோம் அப்படின்னா எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்க நேரிடும். இந்த பாடலுக்கு பிறகு மனநல ஆலோசகர் மாலினி என்ன சொல்றாங்கன்றதையும் நாம கேட்கலாம்.
1: ஐயா மானே தேடி

0: மனநல ஆலோசகர் மாலினி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சாலையில் பயணிக்கும் போது மனநிலையும் அவங்களுடைய அந்த நடத்தைக்குமே ஏதேனும் சம்பந்தம் இருக்கா என்பது தொடர்பாக சொல்றாங்க.
1: ஒருத்தவங்களோட டிரைவிங் பிஹேவியரும் சைக்காலஜியும் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை வந்து டிரைவிங் மூலமா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஓரளவுக்கு வந்து ஆக்சுவலி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க கார் ஓட்டும் போது கூட நம்மளுக்கு தெரியும். ஸோ சைக்காலஜிக்கலியே வந்து ஹியூமன் பீயிங் மனுஷவங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து அது மீட் பண்ணலைனா நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகிருவோம்ல. ஸோ இதுதான் வந்து ஜெனரலாக இந்த ஃபாஸ்ட் லேனில் ஓட்டுறவங்களுக்கு வந்து நடக்கும். சில பேர் வந்து இந்த சிக்னல்லாம் போட மாட்டாங்க. அவங்க நினைச்சது படி டப்புன்னு கட் பண்ணுவாங்க, அப்படி வழிவாங்க. ஆனால் இது வந்து நிஜமாக சில விஷயத்த வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தட் மீன் மென்டலி தே ஆல்வேஸ் ரஷ்ஷாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட அவேர்னஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப குறைதலாக இருக்கும். அவங்க நினச்சிக்குவாங்க அது ரைட்டுன்னு, பட் மற்றவங்க சேஃபாக இருப்பாங்களா, சுற்றி இருக்கிற கார் வந்து அதுக்கு பாதிப்பு இருக்குமா? ஸோ அது வந்து அவங்களால அந்த டைமில் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைதலாக இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட்லேருந்து நம்ம சொல்லணும்னா, இது வந்து அவங்க மைண்ட்ஃபுல்னஸ் லெவல் வந்து பீட் குறைதலாக இருக்கும். ஸோ அண்ட் அனதர் ஒன், மேபி அவங்க மென்டலி தே ஆர் வெரி வெரி ப்ரீ ஆக்யூபைட்டாக இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஸ்லோ அண்ட் அந்த கேர்ஃபுல்லாக ஓட்டுற டிரைவர்ஸ் இருக்கிறாங்களே, ரொம்ப பக்குவமாக கரெக்டாக ஓட்டுறவங்க வந்து இந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து மோ கேர்ஃபுல்லாக சேஃப்டி ஓரியன்ட் பர்சனாக இருப்பாங்க. தட் மீன் தி ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து

தான் ஓட்டணும். இந்த ஒரு வேகம்னா இந்த ஒரு வேகம் தான் ரொம்ப ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்ட்ரோலா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரெஸ்பான்சிபிளோட பர்சன் கூட நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு கெஃப்ல ஓட்டுறவங்களுக்கு கூட மேபி பாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமாவா ஒரு என்சைட்டியா வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் எல்லாம் முடிஞ்சிட்டோன்னு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அதுக்கப்புறம் வந்து கரெக்டா ஓட்டுற பர்சனா வந்து டிரைவர்ஸா ஆகியிருப்பாங்க. அதே டைம்ல இந்த ரொம்ப காமா இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் வந்து ரோட்டில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்பப்பனா அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கு, தூக்கம் பத்தாதனால சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபைனான்சியலோ ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும். ஓ மேபி அவங்க ரன்னிங் லேட், அவங்க வந்து ரொம்ப அந்த போயிட்டு சேர வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு. மேபி அந்த டைம்ல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அவங்க ஓட்டுறதுல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனி ஹவ், ரோடு வந்து நம்ம இமோஷனை காமிக்கிறதோ நம்ம கோபத்தை காமிக்கிறதோ நம்ம ஸ்கீலை காமிக்கிறதுக்கோன்னு இடம் இல்லை. ஏன்னா இது ரோட்டில் போகும்போது இது நம்மளை மட்டும் இல்லை, அந்த சுத்தி இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிற காரு, ரோட்டில் போறவங்க, இது எல்லாம் சேஃப்டி, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்ன தான் ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலும் வென் இட்ஸ் கம் டு டிரைவிங் இந்த மாதிரி ரோட்டில் இருக்கும்போது தே ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இது வந்து ஒரு பிளே ஏரியா இல்லை நம்மளோட ஸ்கில்லாம் காமிக்கிறதுக்கு. ஸோ ஹவு குட் யூ ஆர் ஆல்சோ ரோடுன்னு வந்துட்டால் சில இடம்னு வந்துட்டால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ஓடுறது வந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: தனியார் வாகன உரிமையை மாற்ற 8 புதிய வாகன ஆய்வு மையங்கள் செயல்பட உள்ளன. புதிய அனைத்துலக மலேசிய கடப்பிதழ் செயலாக்கம் மற்றொரு தேதிக்கு ஒத்திவைப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் கார்பந்து விளையாட்டின் வளர்ச்சியை தொடக்க நிலையிலிருந்தே வலுப்படுத்துவதற்கும் திறமிக்க இளம் ஆட்டக்காரர்களை கண்டறிவதற்குமான முயற்சியாக பினாங்கு மங்குவாங் தித்தியில் டிஎன்ஏ ஃபைசல் ஹலீம் கார்பந்து பயிற்சி கழகத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்தார். இந்த கழகம் வெறும் பயிற்சி அளிக்கும் இடமாக மட்டுமல்லாது இளம் தலைமுறையினரிடையே ஒழுக்கம், விளையாட்டு ஆர்வம், தன்னம்பிக்கையை வளர்க்கும் தளமாக திகழும் என அவர் தெரிவித்தார். மேலும் இக்கழகம் உலக அரங்கில் நாட்டின் பெயரை பெருமைப்படுத்தக்கூடிய திறமிக்க இளம் ஆட்டக்காரர்களை அடையாளம் காணும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த மாதம் 16 தொடங்கி தனியார் வாகனங்களின் உரிமையாளர் மாற்றத்திற்கான மேலும் 8 புதிய வாகன ஆய்வு மையங்கள் செயல்பட உள்ளன. பொதுமக்கள் திறன் வாய்ந்த தரமான வாகன பரிசோதனை சேவைகளை பெறுவதற்கு இந்த நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். இதற்கு முன்னர் அந்த சேவைக்கான ஒரே தேர்வாக புஷ்பாகோம் மட்டுமே இருந்த நிலையில் அதற்கு மாற்றாக ஒரு சிறந்த புதிய தேர்வினை கார் டெக்னாலஜி நிறுவனம் வழங்குகிறது. அதன் 8 மையங்கள் ஸ்லாங்கூரில் கிளான்மேரி, காஜாங், கில்லானிலும், குவாலலம்பூர் வங்சாமலாவாத்தியிலும், பினாங்கு பாயான்லபாஸிலும், ஜொஹோர் மாநிலத்தில் ஜொஹோர் பாரு, முவாரிலும், மலாக்காவிலும் செயல்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். திறன் மேம்பாடு, நிபுணத்துவ பயிற்சி, மகளிர், அமைதி, பாதுகாப்பு, WPS திட்டம் ஆகியவற்றின் மூலம் மலேசியா ஐநா அமைதி காக்கும் பணிகளுக்கான தனது பங்களிப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. ஆசிய வட்டாரத்திற்கு பயணம் மேற்கொண்டு தற்போது மலேசியாவில் இருக்கும் ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கான துணை தலைமைச் செயலாளர் இயான் பியார் லக்ரோய்ஸ் உடனான சந்திப்பில் இந்த உறுதிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோசி மொஹமட் காலிர் நோடின் கூறினார். இதனிடையே மலேசிய அமைதிப்படை மையம் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்பாடுகளுக்கான ஐநாவின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சி மையமாக தொடர்ந்து திகழ்வதை மலேசியா உறுதி செய்யும் என அவர் தெரிவித்தார். நேற்று புயலால் பாதிக்கப்பட்ட தலைநகர் சுங்காய்பசி 4.5 மைலில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை JKRன் குடியிருப்பு பகுதியில் 57 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். அப்பகுதியை சீரமைக்க 3 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கும் திட்டம் பரிசீலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட அதன் ஊழியர்களின் நிலை குறித்து பொதுப்பணி அமைச்சர் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். மேலும் அங்குள்ள குடியிருப்பாளர்களின் நலனை பாதுகாக்கவும் சீரமைப்பு செயல்முறைகளை விரைவுபடுத்தவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகள் பழுதுபார்க்கப்படும் வரை அவர்கள் தற்காலிகமாக அங்குள்ள சூரா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். மலேசியாவும் மாலத்தீவும் உலகளாவிய சவால்களில், குறிப்பாக மீன்வளம், வேளாண் துறைகளில் ஏற்படும் பெரும் அச்சுறுத்தல்களில் கவனம் செலுத்துகின்றன. மலேசியாவுக்கான மாலத்தீவு தூதர் டாக்டர் மரியம் ஷபினா ஹமத், இயற்கை வள, சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை துணை அமைச்சர் சயித் இப்ராஹிம் சயித் நோரை மரியாதை நிமித்தம் சந்தித்த வேளை இந்த விவகாரம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சூரிய மின் தகடுகளை நிறுவுவதில் உள்ள சவால்களை கையாள, கடல் வெப்ப ஆற்றலை ஆராய்வது உட்பட அந்நாடு கடைபிடிக்கும் நிலையான மீன்பிடி முறைகள் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறுவதில் மாலத்தீவின் புத்தாக்க முயற்சிகளை அமைச்சு வரவேற்றுள்ளது. வரும் ஜூன் முதலாம் நாள் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த புதிய அனைத்துலக மலேசிய கடற்பிதல் செயலாக்கம் மற்றொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என குடிநுழைவு தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாவான் தெரிவித்தார். பொதுமக்களுக்கான சேவை வழங்கல் சீராக நடைபெறுவதையும் கடற்பிதல் தொடர்பான அலுவல் நடைமுறைகள் தொடர்ந்து மிகச்சிறந்த நிலையில் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த ஒத்திவைப்பு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனினும் தற்போதைய கடப்பிதல் நடைமுறைகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாது என டது ஜக்கரியா உறுதியளித்தார். இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து சிறாரை பாதுகாக்கவும் சமூக ஊடகத்தளங்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்பினருடன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC 37 சந்திப்புகளை நடத்தியுள்ளது. 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சா செயல்படுத்தப்படுவதற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த முயற்சி இருப்பதாக MCMC தெரிவித்தது. இந்த கலந்துரையாடல்கள் இடர் குறைப்பு முயற்சிகள் இணையத்தில் உள்ள தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை முன்கூட்டியே நெறிப்படுத்துதல் சிறார் பாலியல் துன்புறுத்தல் உள்ளடக்கங்கள் CSAM இணைய மோசடி ஆகியவற்றில் கவனம் செலுத்தின. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விபிஎன் பாலகிருஷ்ணன் தனது வடகொரிய சகா சோய் சொன் ஹுயை பியோங்யாங்கில் சந்தித்தார். அத்துடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்ததாக KCNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த பயணத்தை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் தென்கொரியாவிற்கும் செல்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக KCNA அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் எரிசக்தி தடையால் பாதிக்கப்பட்டுள்ள கியூபாவின் பேரழிவை தடுக்க வெளியுறவு அமைச்சர் புருனோ ரோட்ரிகுவேஸ் பாரிலா பன்னாட்டு சமூகத்திடம் அவசர உதவியை கோரியுள்ளார். இது கியூபாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதற்கான தருணம் என்று ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவானாவை கைப்பற்றுவது குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரியில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அவரது மனைவியும் கைது செய்யப்பட்ட பிறகு கியூபா தனது அடுத்த ராணுவ நடவடிக்கை மற்றும் பெரிய மாற்றத்திற்கான இலக்காக இருக்கலாம் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் நேட்டோ பங்காளிகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் புதிய தற்காப்பு உடன்பாடு கையெழுத்திடப்படவுள்ளதை போலந்தும் பிரிட்டனும் வரவேற்றுள்ளன. இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் விவரித்துள்ள வேளை இந்த உடன்பாடு இரு நாடுகளுக்கும் இடையேயான தற்காப்பு பாதுகாப்பு உறவில் எட்டப்படும் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டேம குறிப்பிட்டுள்ளார். இந்த பாதுகாப்பு தற்காப்பு ஒப்பந்தம் கூட்டு ராணுவ பயிற்சிகள் தகவல் பகிர்வுக்கு வழிவகுப்பதுடன் இணையம் உட்பட சுகாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் உள்ளடக்கி இருக்கும் என்று போலந்து அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு லோரே அருங்காட்சியகத்தில் 100 மில்லியன் மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்ட கொள்ளைச் சம்பவம் தற்போது திரைப்படமாக தயாரிக்கப்பட உள்ளதாக பதிப்பகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் குறித்து எழுதப்பட்ட மெயின் பேசர்லே லார் என்ற புலனாய்வு நூலை தழுவி இப்படம் உருவாக்கப்படவுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 19 நாள் நடந்தேறிய இந்த கொள்ளைச் சம்பவம் குறித்து லீ பெரிஷியன் லேமாண்டே நாளிதழ்களின் 3 செய்தியாளர்கள் இந்நூலை எழுதியுள்ளனர். இத்திரைப்படம் தயாரிப்புக்கு முந்தைய மேம்பாட்டில் உள்ள நிலையில் அதன் தலைப்போ அல்லது நடிகர்கள் விவரமோ இன்னும் அறிவிக்கப்படவில்லை. விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்புப்பந்து. நாட்டின் கலப்ப இணையினர் செங் தாங்ஜி தோ ஈவே சீனாவின் ஃபெங் யான்சே வாங் டோங் பிங்கை வீழ்த்தி இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அந்த மலேசிய இணை 21-16 என்ற செட்களில் அவர்களை வெற்றி கொண்டனர். இந்த ஆட்டம் 43 நிமிடங்களுக்கு நீடித்தது. சீனாவின் முதல் நிலை இணையான ஃபெங் யான்சே வாங் டோங் பிங் உடனான ஆட்டத்தில் பொறுமையை கடைபிடித்ததே தங்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்ததாக ஜிமி ஷூஹின் கூறினார். தனியார் வாகன உரிமையை மாற்ற 8 புதிய வாகன ஆய்வு மையங்கள் செயல்படவுள்ளன. புதிய அனைத்துலக மலேசிய கடப்பிதழ் செயலாக்கம் மற்றொரு தேதிக்கு ஒத்திவைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இப்போ இந்த காலகட்டத்தில் வேற என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நம்முடைய அணி அந்த நாடு ஜெயிக்கணுன்றதுதான் நமக்கு வேணும்ன்றது ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமாங்க, கார்பந்தின் காய்ச்சல் மீண்டும் உலகையே சூடேற்ற வருகின்றது. 48 அணிகள், 3 நாடுகள், 104 போட்டிகள், ஒரே கனவு உலக கோப்பை மட்டும் தாங்க. வருகின்ற June 11 முதல் July 19 வரை நடைபெறவிருக்கும் FIFA World Cup 2026 அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள்ல நடைபெறுகிறது. இது வரலாற்றிலேயே மிக பெரிய உலக கோப்பை தொடராக இருக்கும். ஏன் கேக்குறீங்கன்னா, இந்த முறை 32 அல்ல, 48 அணிகள், 12 குழுக்கள், புதிய சுற்றுகளாக 32 முறையும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. தொடக்க போட்டி மெக்சிகோ நகரில், இறுதி போட்டி நியூயார்க் நியூஜெர்சியில் நடைபெறவிருக்கின்றது. அர்ஜென்டினா தங்கள் பட்டத்தை காப்பாற்றுமா அல்லது புதிய சாம்பியன் உருவாகுமா? உருவாகணும்ன்ற ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? மெஸ்ஸியின் மாயாஜாலம் தொடருமா? எம்பாப்பே, வினியர்ஸ், யாமல் போன்ற இளம் நட்சத்திரங்கள் உலகத்தை அதிர வைப்பார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா, அவர் 6வது முறையாக உலக கோப்பைக்காக களத்தில் இறங்குறாரு. இதுவே அவர் இறங்க போகும் இறுதி உலக கோப்பை, அதாவது இந்த கார்பந்தாட்ட துறையிலிருந்து அவர் விடைபெறுவதற்கு முன்னதாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக பிரேசிலில் நெய்மார் அவருமே இந்த முறை தேர்வாகி இருக்கும்போது அந்த தேர்வு காணொலியில் கண் கலங்கி எப்படியாவது கோப்பையை கைப்பற்றுவேன் பிரேசிலுக்கு அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு. ஆக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த முறை வரலாறு படைக்க காத்திருக்கின்றது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதய துடிப்பாக வரும் இந்த FIFA World Cup 2026 திருவிழா. இதனை உங்களுக்காக நேரலையாக RTM ஒளிபரப்பில் கொண்டு வருகின்றது. எனவே RTM கிளிக் பதிவிறக்கம் செய்து வைத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னும் இல்லையா, உடனடியாக பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் நீங்கள் இந்த நேரலைகளை, கார்பந்தாட்ட இந்த காய்ச்சலை நீங்கள் பார்க்கலாம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709719

0: 33 10 4 5 6.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

அனுகிரா ஸ்ரீ அங்காசா 2026 விருது வழங்கும் விழாவில் கடந்த 2022 ஆண்டு நீக்கப்பட்ட சிறந்த வானொலி வர்ணனையாளர் என்னும் விருது பிரிவு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோ சிங் தெரிவித்திருக்கின்றார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த விளையாட்டு என்று நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அதில் முக்கிய பங்காற்றுகின்றவர்கள் களத்தில் இருக்க விளையாட்டு வீரர்களும், அதற்கு பிறகு இந்த வர்ணனையில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கனால மட்டும்தான் அந்த விளையாட்டை, குறிப்பாக அந்த பந்தயம் எதுவாக இருக்கட்டும், உயிரோட்டமாக நம்மால் பார்க்க முடியும். எந்த விளையாட்டாளரும் எந்த பகுதியிலேருந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்னு விளையாட்டாளர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உயிர் நாடியாக இருந்து இந்த பக்கமாக நேரலையாக இருந்து இந்த குரல் கொடுக்குறாங்களே வர்ணனையாளர்கள், உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை நம்ம செலுத்தியே ஆகணும். இவர்களுக்கு அதுவும் இந்த உலக கோப்பை வரக்கூடிய இந்த ஆண்டில் இந்த விருது மீண்டுமே கொடுக்கப்படுகின்றது இந்த பிரிவில் அப்படின்னா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. போட்டி தேர்வுக்குழுவின் கோரிக்கையை ஏற்று இந்த பிரிவு மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, விளையாட்டு வர்ணனை என்பது தனி திறமை, அது நிபுணத்துவம் தேவைப்படும் சவாலான பணி. ஒவ்வொரு முறையும் இந்த விளையாட்டின் போது வர்ணனையாளர்கள் பேசும்போது நாம் யோசிப்போம், எப்படி இவங்களால இவ்வளோ ஆற்றலோடு திறமையோடு பேச முடிகின்றது. அப்போது அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் தேவையில்லையா? அதனால இந்த முறை இந்த ஆண்டு அந்த விருது யாருக்கு சென்றடைய போகின்றது அப்படின்றத நாமுமே பார்க்கலாங்க. இந்த ஆண்டு மொத்தமாக 62 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான காலம் வருகின்ற ஜூன் 4 முதல் 22 வரை என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தகுதியான படைப்புகளை உரிமம் பெற்ற ஒளிபரப்பு நிறுவனங்கள் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 709 7219
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
2: தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
3: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம். கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
5: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
4: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.

0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வணக்க மின்னலின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். பொது விடுமுறை அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல மகிழ்ச்சியா நல்ல தூக்கம், நல்ல பசியாரு, அப்புறம் என்ன நல்லபடியா திட்டம், இதெல்லாம் உங்களை மகிழ்ச்சி படுத்தும்னு நாங்க நம்புறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கு புனிதமான ஒரு நாள், ஹஜ் பிறநாள இஸ்லாமிய அன்பர்கள் கொண்டாடுகின்றனர். அவர்களுக்குமே மின்னலின் அன்பான வாழ்த்து. அதனை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க. பள்ளி விடுமுறையில மாணவர்களும் இருக்கிறாங்க, சொல்லுங்களா ஹலோ மின்னல் வருகின்ற சனிக்கிழமை வரும், அதையும் கேட்க மறந்துடாதீங்க. விடுமுறை என்றாலே மனசுல ஒரு குதுகல கொண்டாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த குதுகல கொண்டாட்டத்தோடு விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரேஸ் அலாசரோ. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். பாலிவுட் திரைப்பட பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமாங்க, ஹிந்தி பாடல்களை கேட்கணும்னா இன்றைய இளமை உல்லாசத்துல நீங்க தாராளமா கேட்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக்கொள்ளுங்கள்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் புத்ராஜயா புத்ரா பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டார். டாக்டர் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலுடன் காலை 8 மணி அளவில் பள்ளிவாசல் வந்த டாக்டர் அன்வாரை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிம் இயக்குநர் டாக்டர் சிராஜுடீன் சுஹாய்மி வரவேற்றார். ஹஜ் பெருநாள் பண்டிகை என்பதையும் கடந்து தியாகம், வழிபாட்டில் நேர்மை, பணிவு, மதிப்பை உணர்த்தும் நாள் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது ஜைத் ஹமீடி கூறியுள்ளார். மேலும் இந்த கொண்டாட்டம் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்துவதோடு ஒற்றுமை உணர்வை மேலோங்க செய்ய வழிவகுக்கும் என்று அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை ஹஜ் பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் டாக்டர் அகமது ஜைத் வாழ்த்து தெரிவித்தார். மலேசிய ஆயுதப்படை ஜொஹோரில் எந்தவொரு பயிற்சியையும் மேற்கொள்வதற்கு தேவையான இடவசதி, அதிகாரம், ஒத்துழைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளதாக இடைக்கால ஆட்சியாளர் தொங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மையை வலுப்படுத்துவதற்கும் இத்தகைய பயிற்சி மிகவும் அவசியம் என்று அவர் கூறினார். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் இபோலா தொற்று பரவி வரும் நிலையில் உலக சுகாதார அமைப்பு பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியா தனது விமான நிலையங்களில் இபோலா கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை இறுதி ஒப்புதலுக்காக ஐநா பாதுகாப்பு மன்றத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என பெய்ஜிங் நம்புவதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஹி கூறினார். இப்போரில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதில் தொடர்ந்து உறுதியுடன் இருக்க வேண்டும் என வாங் வலியுறுத்தினார். மேலும் மேற்காசிய மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட தரப்பு ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட வேண்டும் என சீனா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் கடந்த ஏப்ரல் மாதம் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்ட போதிலும் அங்குள்ள வான்வெளியில் இதுவரை இல்லாத அளவில் மிக அதிகமான ஊடுருவல்களை ஐநா இடைக்கால படை யூனிஃபில் பதிவு செய்துள்ளது. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை யூனிஃபில் அணுக்கமாக கவனித்து வருவதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் அஹ் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. விடுமுறை நாள், அதனால இன்றைக்கு கொஞ்சம் நெரிசல் ரொம்பவே குறைவா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமா நம்ம வந்துட்டு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கூட நெரிசல் சிக்கி தவிக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துல வந்து சேர்ந்தவங்களாம் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு நெரிசல் ரொம்ப குறைவுங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, இருந்தாலும் இன்றைக்கு விடுமுறையை பயன்படுத்தி நிறைய பேர் வெளியே போகிறதுக்கு இருப்பீங்க இல்லையா. வெளியே போகிற சமயத்தில் எங்கேயாவது நெரிசலாக இருக்கலாம், அதனால் பார்த்து பத்திரமாக பாதுகாப்பாக போங்க. இதற்கிடையில் நம்முடைய முஸ்லீம் அன்பர்களுக்கு மனமார்ந்த ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் உங்களுக்காக கொண்டு வராங்க. அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

ஜோசகர் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நடிகை சாந்தி மாயாதேவி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம மோகன்லால் அவர்களோட இணைந்து நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. திருஷ்யம்ல பாத்திருப்பீங்க, ராம் திரைப்படமாகட்டும், பிறகு நேரு அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ இயக்குனரா ஆக போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய முதல் திரைப்படத்துல நடிகர் மம்முட்டி அவர்கள் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க போறாரு. அது முக்கியமான கதாபாத்திரம் என்ன அப்படின்னா ஒரு வழக்கறிஞரா அவர் நடிக்க போறாரு அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில நேற்று தான் பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் மம்முட்டி அவர்களுக்கு கேரளத்தில் உள்ள மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்துல வந்துட்டு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருந்தாங்க. அவருடைய சினிமா பங்களிப்பை பாராட்டும் விதமாக இந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இறுதி மூச்சு வரை நடிச்சுக்கிட்டேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மம்முட்டி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவருக்கு மறந்த பாராட்டு அவருடைய டாக்டர் பட்டத்திற்கு. இதற்கிடையில நிறைய தரமான திரைப்படங்களை ரசிகர்களுக்காக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காரு பாத்தீங்களா. அதுதாங்க இப்போ அடுத்து இந்த திரைப்படமும் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடிய விரைவில். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக விஜயதாஸ் துளசி வராங்க கேட்கலாம்.

0: அம்மா டானி உங்களுக்காக.
1: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வி திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
0: மடானி உங்களுக்காக.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இன்றைக்கு விடுமுறை நாள், அதுவும் இல்லாம நீண்ட விடுமுறை கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து கடந்த வெள்ளிக்கிழமையே வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பி இருப்பீங்க. இப்ப சொந்த ஊர்கள்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. இதற்கிடையில 11 மணிக்கு பிறகு ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 11:30 வரைக்கும். அதற்கு பிறகு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம், அப்புறம் 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள இருக்குங்க. நீங்க அழைத்து பேச மறந்துடாதீங்க. அழைக்கணும் அப்படின்னா சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்போ பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணம் ரொம்ப முக்கியங்க, அதை உறுதிப்படுத்திக்கோங்க. சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இப்போது அடுத்த பாடல் நந்தினி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வேண்டும், நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. சில பேர் வந்து தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவாங்க, பாசையை கண்டா பயம், இல்லை பள்ளியை பார்த்தா பயம், எனக்கு எல்லாமும் பயம்ங்க தெனாலி படத்தில் வர்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக, சொந்தமாகவே அந்த தைரியத்தை வரவழைச்சிக்கணுன்றதுக்காகவே இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது. அதனால மனசுக்குள்ள இப்போ நீங்க என்ன விதைக்கணும், இனிமேல் நான் எதை கண்டும் பயப்பட போறது கிடையாதுங்க, இந்த உலகத்தில் நான் எல்லாமே பயப்படாமலே நான் சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை உங்களுக்குள்ள விதைச்சிக்குங்க. அதுதான் நல்லதுங்க. நானுமே தான், எனக்கு உட்பட நானே சொல்லிக்கிறேன். இப்ப அடுத்த பாடல் விஜயதாஸ் ராஜலட்சுமி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்கா வாஷிங்டன் லாங் வியூவில் உள்ள ஆலையில் பெரிய அளவிலான ரசாயன வெடிப்பு ஏற்பட்டதில் பலர் காயமடைந்தனர். நிப்பான் டைனாவேவ் நிறுவனத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவம் குறித்து லாங் வியூ தீயணைப்புத்துறை சமூக ஊடகங்களில் அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. அத்துடன் அப்பகுதியை தவிர்க்குமாறும் குடியிருப்பாளர்களை அது வலியுறுத்தியது. இருப்பினும் காயமடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கையும் வெடிப்புக்கான காரணத்தையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. சர்ச்சைக்குரிய ஓர்மோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள இலக்குகளை தாக்கியதன் மூலம் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறியுள்ளது என்றும் இது போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை சிக்கலாக்கக்கூடும் என்றும் ஈரான் கூறியது. ஈரானின் தென் ஹோர்மோஜன் மாநிலத்தில் நேற்று அதிகாலையில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் அங்கு அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 7 வாரங்களாக நடைமுறையில் உள்ள நிலையற்ற போர் நிறுத்தத்தின் கடுமையான மீறல் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமைதி முயற்சிகளை மேலும் பாதிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை லெபனான் மீது 120க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் ஓர்மோஸ் நீரிணையை சுமார் 25 கப்பல்கள் கடந்துள்ளதாக ஈரான் புரட்சி காவல்படை IRGC கூறியுள்ளது. அதன் ஒருங்கிணைப்பின் கீழ் ஒப்புதலை பெற்றவுடன் எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் உட்பட பிற வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக அந்த நீரிணையை கடந்ததாக IRGC-யின் அதிகாரப்படி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. இந்நிலையில் அந்த வியூக பாதையில் எந்தவொரு அத்துமீறல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்படை எச்சரிக்கை வெளியிட்டது. மேற்காசியாவில் நிலவும் போர் ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் பன்னாட்டு சூழலுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. இஸ்லாமாபாத் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான நெருக்கடியை தணிப்பதற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவதாக துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டார் கூறினார். அதே நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அரசதந்திர முறையே சிறந்த வழி என ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நடைபெற்ற அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 7 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்ட நிலையில் அம்மாதம் 11 முதல் 12 வரை அவ்விரு நாடுகளும் இஸ்லாமாபாத்தில் உயர்நிலை நேரடி பேச்சுக்களை நடத்தினர். லெபனான் மீதான இஸ்ரேலிய படையெடுப்பின் விளைவாக பலியானோர் எண்ணிக்கை கடந்த மார்ச் 2 தொடங்கி நேற்று வரை 3213 உயர்ந்துள்ளது. 9737 பேர் காயங்களுக்குள்ளாகினர் என லெபனான் அவசர நடவடிக்கை மையம் அறிவித்துள்ளது. புர்ஷ் அல் ஷமாலி நகரில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் சிறார் பெண்கள் உட்பட 10 பேர் பலியாகினர். மேலும் 12 பேர் காயத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் நேற்று இஸ்ரேல் 47 கிராமங்களையும் நகரங்களையும் சேர்ந்தவர்களை வெளியேறும்படி எச்சரிக்கை வெளியிட்டு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் மீது வான் தாக்குதலை நடத்தியது. அதேவேளையில் பெய்ரூட் வான் மண்டலத்தில் தெருகூர்திகள் தொடர்ந்து காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. 4 முறை வெற்றியாளரான ஜெர்மனி கடந்த 2 உலகக்கிண்ண போட்டிகளில் குழு நிலை சுற்றை தாண்ட தவறியதை தொடர்ந்து அந்த தோல்வியை தகர்க்கும் நோக்கில் தற்போது வட அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. 2014 மரகானாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மரியோ கொட்ஸே கூடுதல் நேரத்தில் அடித்த வெற்றி கோலுக்கு பிறகு தொடர்ச்சியாக உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்கும் ஜெர்மனி கார்பந்து அரங்கில் மிக மோசமான காலகட்டத்தையே சந்தித்து வருகிறது. 2018 ரஷ்யாவில் ஜெர்மனி குழு நிலையில் கடைசி இடத்தை பிடித்ததால் வெற்றியாளர் பட்டத்தை தக்கவைக்க மேற்கொண்ட முயற்சியை தோல்வி கண்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கத்தாரில் நடந்த போட்டியிலும் அதே கட்டத்தில் அவர்களின் பயணம் தோல்வியில் முடிந்தது.
பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி ஆடவருக்கான முதல் சுற்றில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் உபசரணை நாட்டின் கிளமென் தாபூரை 6-1, 6-3, 6-4 என வென்றார். கனடாவின் ஃபெலிக் ஆகுலிய அலிசெம் 4-6, 6-4, 4-6, 6-1, 7-6 என ஜெர்மனியின் டேனியல் அட்மைசரை தோற்கடித்தார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் இதை பதிவிறக்கம் செய்து அதன் வாயிலாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சிங்க. உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த அரை மணி நேரத்திற்கு ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொடக்க பாடல் முகமது ரஃபி சுமன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

ஆஷா போஸ்லே கிஷோர்குமார் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க 70, 60 பிறகு 80 வந்து இப்போ அடுத்து புதிய பாடல்களுக்கு நம்ம போக போறோம். சரி, இதற்கிடையில் இப்போ பயணத்தில் இருப்பீங்க, பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். இதற்கிடையில் பிரதமர் வந்து சொல்லியிருந்த மாதிரி நாட்டின் பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இன்னும் போதுமானதாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து சப்சிடி அப்படின்ற ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி தான் பயன்படுத்தணும், அதையும் மறந்துடக்கூடாது. இனி சரி வசதியா இருக்க இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்ம பண்ணிடுவோமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, அது வந்து சட்டப்படி குற்றம். அதனால உங்களுக்கு, நீங்க போறீங்களா, உங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி அந்த சப்சிடி நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய அடையாள அட்டை பயன்படுத்தவும் கூடாது, அதை பாத்துக்கோங்க. இப்ப அடுத்த பாடல் சுகிந்தர் சிங் அல்கா யாக்னிக் வராங்க, ரம்தா யோகி உங்களுக்காக கேட்கலாம்.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: அடுத்து பள்ளி விடுமுறைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுரேந்திரன் சொல்றாரு, கேட்போம்.
2: இப்போ பள்ளி விடுமுறைக்கு வந்து நம்ம எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தோம்னா என்ன செய்யலாம் அப்படின்ற வந்து ஒரு கேள்வி இருக்கும் பெற்றோருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வெளியே போகிறது மட்டும்தான் அதுக்கான ஒரு சிறந்த தீர்வாக இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து இந்த பாண்டிங் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த குடும்பத்துக்கு உள்ள அந்த பிணைப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த கேம்ஸ் விளையாடலாம், போர்ட் கேம்ஸ் இருக்கும். நம்ம இப்போ பெற்றோரே வந்து அவங்க சின்ன வயசில் இருந்தப்போ இந்த கார்ட்ஸ் கேம்ஸ்லாம் விளையாண்டுருப்பாங்க, மோனோபோலி விளையாண்டுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த குடும்பத்து உள்ளுக்கு விளையாடுற விளையாட்டுகள், அப்புறம் வந்து கேள்வி பதில் விளையாட்டுகள், சில பெற்றோர் வந்து இந்த காஹூட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி நம்ம ஃபேமிலியை பத்தி உள்ள கேள்விகள் எல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்குள்ளாரே விளையாடுவாங்க. அப்படி இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுற அது கூட வந்து குடும்பத்துக்குள்ளுக்கே விளையாடுற விளையாட்டுகள் கூட வந்து நம்ம செஞ்சு அந்த வரிஞ்சி அப்பா என்ன வரைகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் கேஸ் பண்ணா அப்பா சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த போர்டு வச்சு விளையாடுற வரைஞ்சி விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் வந்து பார்க்க வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இயல்பான விஷயமா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளார உள்ள அந்த ஒற்றுமை, அந்த மகிழ்ச்சி, இதை வந்து கண்டிப்பா வந்து வலுவாக்குறதுக்கான ஆக்டிவிட்டிஸா இருக்கும். சோ இதுவும் வந்து பெற்றோர் யோசிக்கலாம். பாயிண்ட் என்னன்னா ஸ்பெண்ட் டைம் குடும்பத்து கூட நேரம் செலவழிக்கிறதா இந்த பள்ளி விடுமுறை ஆக்குறது. அதே வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வெளியே போறோம்னா அது வந்து அதுக்கான தயார்படுத்துறது, அங்க போறது, டிராவல் பண்றது, அதுக்கான அந்த நுழைவு டிக்கெட் வாங்குறது, இதுல எல்லாம் வந்து நமக்கு டைம் ரொம்ப போயிடும். குடும்ப அந்த பிணைப்புக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போயிடும். சோ இது வந்து அவங்க யோசிச்சு இந்த பள்ளி விடுமுறையை வந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள பள்ளி விடுமுறையா பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்லுகிறேன்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் மகேஸ்வரி பேராட்டில இருந்து பேசுகிறேன்.
0: மகேஸ்வரி, சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு வேணும்?
1: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பேர் அன்பு, பவளமல்லி பாட்டு.
0: பவளமல்லி பாட்டு அன்புக்காக? ஏன் அன்புக்காக கேக்குறோம்னு நினைச்சீங்க, ஆனா அன்பாவே சொல்ல மாட்டீங்க, மிரட்டுற மாதிரி இருக்கு.
1: போக
0: போக பழகிறோம் உங்களுக்கே, சரியா? அன்ப நிகழ்ச்சி கேட்க சொல்லுங்க, பாடல் வந்துட்டு இருக்கு.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய்.

0: இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு நிறையவே இருக்க போகுதுங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து நீங்க கேட்கலாம். 12 மணிக்கு பிறகு 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம் இருக்கு, அதுலயுமே நீங்க கலந்துக்கலாம். அழைக்கணும் அப்படின்னா சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ஓவியா பூச்சோங்கிலிருந்து பேசுறேன்.
0: ஓவியா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக?
1: ஜனநாயகன் படத்துல இருந்து எங்க அப்பாக்காக ஒரு பாடல் போடுங்க.
0: ஜனநாயகன் படத்துல இருந்து அப்பாவுக்காக ஒரு பாடல். அப்பா பேர் சொல்ல மாட்டீங்களா?
1: அப்பா பேர் துரைவாணன்.
0: துரைவாணன், அப்பா செல்லமா நீங்க? சரி, அப்பாவுக்காக அந்த படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்க சொல்லுங்க. சரியா? பள்ளி விடுமுறைக்கு எங்கேயும் போலியா?
1: கடலுக்கு
0: போலான்னு சொல்லி இருக்காங்க. இயற்கையை ரசிங்க, அப்படியே பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும். சரியா?
1: சரி.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

நினைச்சது கண்டிப்பா நடக்குங்க, நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா நமக்கானது நம்மை வந்து சேரும். சரி, இதற்கிடையில பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்டிருந்தீங்க, வாய்ப்பு கிடைக்கலங்க இன்றைக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 மணிக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, 10 என்றதுக்குள்ள போட்டியங்கம் இதுல நீங்க கலந்துக்கலாம். நாங்க கேட்கிற கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள் பதில கொடுத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் ஒரு அன்பு பரிசா வழங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக நாங்க வழங்குறோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஹஜ் பெருநாளையொட்டி காலையில் 1000+ அதிகமான முஸ்லிம்களுடன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புத்ராஜயாவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார். பிரதமரின் துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயிலும் அவருடன் பள்ளிவாசலுக்கு வருகை புரிந்தார். கடந்த சனிக்கிழமை ஹுலுஸ் லாங்கூரில் உள்ள சங்கட் ஆசா மலையில் ஏறும்போது வழி தவறி சென்றதாக நம்பப்படும் 19 வயது நூர் இசாத்தி ஹுமாயிரா அசிசுல் உடல் நேற்று இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்குகளுக்கு பின்னர் அவரது உடல் இன்று அதிகாலை 3-5 மணி அளவில் பேரா பெல்டா ட்ரோலா உத்தாராவில் உள்ள இஸ்லாமிய இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC-இன் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் கடந்த 24 மணி நேரத்தில் 25 கப்பல்கள் ஹார்மஸ் நீரிணையை கடந்து சென்றதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணெய் கொள்கலன் கப்பல்கள் உட்பட வர்த்தக கப்பல்கள் அனுமதி பெற்ற பிறகு அந்த முதன்மை நீர்வழி பாதையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக IRGC கூறியது. கடந்த ஆண்டு ஜூலையில் ஈரானில் எண்ணெய் கப்பல் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் தொடர்ச்சியான அரசதந்திர பேச்சுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். ஜாஸ் துறைமுகம் அருகே MV ஹபர் ஃபோனிக்ஸ் கப்பல் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிலிருந்த மாலுமிகள் தெஹ்ரானில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கனடாவில் எபோலா தொற்று ஆபத்தை குறைக்கும் வகையில் தொடர்ச்சியான தற்காலிக எல்லை நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இத்தொற்று ஜனநாயக கொங்கோ குடியரசு, உகாண்டா, தெற்கு சூடானில் அதிகரித்து வருவதால் கனடா குடிமக்களுக்கான குடிநுழைவு ஆவணங்கள் 90 நாள்களுக்கு தற்காலிக ரத்து செய்யப்படும் என்று பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. விளையாட்டு 2025-2026 பருவ சூப்பர் லீக் போட்டிக்கான தேசிய உரிமங்களை ஜொஹர்டாருல் தாசிம் FC, கூச்சிங் சிட்டி FC, ஸ்லாங்கூர் FC, தெரங்கானு FC, நெகிரி செம்பிலான் FC, பினாங் FC, சபா FC ஆகியவை வெற்றிகரமாக பெற்றுள்ளன. இந்த கிளப்புகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் தகுதிகளையும் முழுமையாக பூர்த்தி செய்துள்ளதாக மலேசிய காட்பந்து லீக்கிற்கு உரிமம் வழங்கும் FIB தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பக்கமா கிஷன் உங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இந்நேரம் பயணத்துல இருப்பீங்க, ஏன்னா விடுமுறை பயன்படுத்தி எப்படியாவது வெளியே போயே ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் குடும்பத்தோட இப்ப நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. மகிழ்ச்சிக்கு அப்படிதான் இருக்கணும், ஏன்னா நம்ம ஏங்கி தவிக்கிறது அதுக்காக தானே. எதுக்காக நம்ம உழைக்கிறோம்? குடும்பத்தோட ஏதாவது நேரம் கிடைக்காதான்னு நினைச்சு எத்தனை நாள் நம்ம ஏங்கி இருப்போம். அது இப்போ கிடைச்சிருக்கு, அது நல்ல முறையில பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா விடுமுறை கிடைச்சா போதுங்க, நான் தூங்கிக்கிட்டேதான் இருப்பேன்னு சொல்லி இரவு முழுக்க தூங்குறது பத்தாதுன்னு இப்போ கூட தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வீட்டுல இருக்கிற அம்மா தான் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை எழுப்பிட்டு இருப்பாங்க. சரி, எது எப்படியோ வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல இப்போ பயணத்துல கூட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, ஆர்டிஎம் செயலி வாயிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மகிழ்ச்சிங்க. உங்களுடைய ரசனைக்கு ரொம்ப நன்றி. அடுத்து தொடர்ந்து நீங்க அழைக்கலாம். பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. பாடல் கேட்கணும் பிடிச்சவங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கலாம். கேட்கிற சுலபமான கேள்விகளுக்கு 10 வினாடிகளுக்குள்ள பதில கொடுத்துட்டு பாடலை வாங்கிட்டு நீங்க போலாங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: அசம்பிளான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
3: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் இருக்குங்க. பத்து வினாடிகளுக்குள் நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கிற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க வழங்குறோம். இப்போ எங்க இருக்கீங்க? பயணத்துல இருக்கீங்களா? பயணத்துல இருக்கும் போது தான் நம்ம கேட்கிற கேள்விக்கு அப்படியே வாகனத்தை ஓட்டிட்டு பதில் சொல்லிட்டு போவோம் இல்லையா? இப்போ அந்த வாய்ப்பை நேரடியாவே பதில் சொல்ற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்கியிருக்கோம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க? சசிகலா பத்திகேஃப்ல இருந்து பேசுறீங்க. அப்படியே புன்னகையோட பேசுறீங்க போல.
1: ஆமாங்க, நான் எப்பவுமே எல்லார்ட்டும் புன்னகையோட தான பேசுறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிதான் இருக்கணும், யார பார்த்தாலும் புன்னகைக்கணும் இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது, எதை கண்டும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அனுசரிக்கப்படுது, சரியா? நீங்க வழக்கமா பயப்படுற 7 விஷயங்களை 10 என்றதுக்குள்ள சொல்லணும். ஆரம்பிக்கலாம்.
1: நான் பயப்படுறது வந்து கொக்ரோச்சுக்கு பயப்படுவேன், ரெண்டாவது வந்து எங்க அப்பாவுக்கு பயப்படுவேன், மூணாவது வந்து பள்ளி எக்ஸாமுக்கு பயப்படுவேன், நான்காவது வந்து வெளிய வந்து யாராச்சும் என்ன குறுகுறு பார்த்தா
0: பயப்படுவேன். 7 கேட்ட நீங்க டக்கு டக்குன்னு பயப்படுவேன் பயப்படுவேன்னு சொன்னீங்களே, அத கொஞ்சம் வெட்டிட்டு நீங்க பேசி இருந்திருக்கலாம். 10 வினாடிகளுக்குள் பதில் சொல்ல சொன்னா நீங்க கட்டுரை அடுக்கிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, இருந்தாலும் சசிகலா உங்களுடைய முயற்சியை கண்டு நான் ரொம்ப வியந்துட்டேன். நன்றி நன்றி அழைத்ததற்கு. அக தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

பக்கத்து கிளாஸ் தான் மஜா பண்ணிட்டான்ப்பா. டேய் உங்களே மடா.

0: அமிர்தவாணி பேசுறேன்.
1: அமிர்தவாணிக்கு யார் அழைச்சி கொடுத்தா மின்னலுக்கு?
0: அப்பா.
1: அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்களா? சரி, இப்ப பதில் நீங்க சொல்ல போறீங்களா இல்ல அப்பா சொல்ல போறாரா? அப்பா சொல்லி கொடுத்து நீங்க சொல்லுவீங்க போல, அப்படியா? ஆமா. சரி அமிர்தா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான், சரியா? 10 வினாடிகளுக்குள் நீங்க சொல்ல போற விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இந்த நிமிஷம் சாப்பிடணும் நினைக்கிற 7 உணவுகளை பட்டியலிடணும். போலாம். ஆறு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான். சரி பரவாயில்ல, வெற்றியாளரா நம்ம ஏத்துக்கலாம். ஒன்னே ஒண்ணுதானே, பரவாயில்ல. சரியா?
0: நன்றி
1: அமிர்தா, நீங்க தான் வெற்றியாளர். பாடல் கேக்கலாம், நன்றி மட்டும் சொல்லிட்டு போறீங்க. பாடல் வேணாவா?
0: முத்தமழை
1: யாருக்காக? அப்பாக்காக நினைக்கிறேன். இது அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு போல, அவர் கேட்க சொன்னாரா? சரி, அப்பா பேர் என்னது?
0: பழனிவேல்.
1: பழனிவேல், பக்கத்துல பதில சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, உங்களுக்காகவும் கேட்டுட்டே பத்திரமா போனோம், சரியா?
0: நன்றி.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது உன்னத யாத்திரை. நேயர்கள் யாவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். நல்லது நேயர்களே, இன்று நமது நிகழ்ச்சியில் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயித் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் மற்றும் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ். தாங்கள் இருவருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் ஹஜ் திருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சரிங்க சார், இந்த ஹஜ் அப்படின்றது என்ன, எதனால இதை வந்து ஒரு பெருநாளா நாம வந்து கொண்டாடுறோம்?
1: பொதுவாக அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட மூமின்களுக்கு ஐந்து கடமைகள். இந்த ஐந்து கடமைகளில் இறுதியாக கடமையாகுவது இந்த ஹஜ் கடமையாகும். ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இருக்குகின்ற பொழுது அவசியம் அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும்.
0: சரி,
1: ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து விட்டு விட்டு நீங்க நிறைவேற்றுங்க. இரும்புல வந்து துரு பிடிச்சா நெருப்பு காட்டப்பட்டு அந்த இரும்புல இருக்கக்கூடிய துருப்பை நீக்கி அழுக்குகள் நீக்கப்பட்டு பளபளப்பாக பளிச்சென்று இருக்கக்கூடிய இரும்பாக அந்த இரும்பு மாறியதோ, அது மாதிரி இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் நீக்கி பரிசுத்தமானவங்களை ஆக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுருக்கமான முறையில இந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சிறப்பை சொல்லுவாங்க.
0: சரிங்க உஸ்தாத், இந்த ஹஜ் வந்து எப்போது கடமையாக்கப்பட்டது?
2: ஹிஜ்ரி 8வது ஆண்டு வரைக்கும் அந்த மக்கா வந்து இறை நிராகரிப்பாளருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு.
0: சரி,
2: ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரமதானுடைய மாசத்துல தான் முஸ்லிம்களுடைய கைக்கு வருது. அந்த ஆண்டு ஹஜ் அமல்படுத்தப்படல. ஆனா ஹஜ் வந்து ஹிஜ்ரி 9வது ஆண்டுல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷரியத்திற்குட்பட்டு அந்த ஹஜ் கடமை நடைமுறைக்கு வருது.
0: சரி,
2: அந்த வருஷத்துல தான் புனித மக்காவினுடைய அந்த புனித ஹரம் எல்லைகளும் வந்து அறிவிக்கப்படுது. ஜாஹிலியாக்களுடைய காலம், அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல ஹஜ்ஜுடைய முறைகள்ல வந்து பல அனாச்சாரங்கள், பல வழிபாடுகள் எல்லாம் இருந்துச்சு.
0: சரி,
2: ஒவ்வொரு குலத்தவர்களும் அவரவர் இஷ்டத்திற்கு அங்க வந்து அனாச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்புறமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் தடை செய்த பிறகு இந்த ஹஜ்ஜை வந்து ஒரு நல்ல வணக்கமாக மாற்றினாங்க.
0: சரி,
1: மனிதர்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே காபத்துல்லா முதல்ல இருந்தே இருந்துச்சு. அந்த காபத்துல்லாவு முதல்ல வளம் வந்தவங்க யாருன்னு சொன்னா மலாய்க்கத்துமார்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்றை நம்ம பாக்குறோம். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம் வரும்போது அந்த காபத்துல்லாவை வந்து புதுப்பிச்சு கட்டினாங்க. கட்டி முடிச்சுட்டு யாரெல்லாம் இந்த இடத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வரும்படியான ஒரு சிறந்த இடமாக நீ ஆக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வேண்டுகோள் வச்சதுனால அல்லாஹு தாலா என்ன சொன்னா, சூரத்துல் பக்கராவுல வரக்கூடிய ஒரு வசனத்துல அல்லாஹு தாலா இதை பத்தி சொல்லி காட்டுறான்.
0: சரி,
1: நீங்க மக்களை வந்து நீங்க பகிரங்கமா அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது சைனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலை மேல நின்று அழைப்பு கொடுத்தாங்க.
0: சரி,
1: அந்த அழைப்புகளை வந்து கேட்ட அத்தனை பேருக்கும் அங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஹிஜ்ரத்திற்கு பிறகு சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹஜ் வந்து கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த கடமையாக்கப்பட்ட பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டாங்க. அந்த புறப்படக்கூடிய எல்லைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில மதீனாவுல துல் ஹுலைஃபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிஞ்சு அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனாங்க. இந்த இஹ்ராமுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு எந்த பெருமை இல்லை அப்படிங்கிற அந்த சாதாரண எளிமையான ஆடையை அணியும் போது, மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது தைக்கப்படாத இது மாதிரியான இந்த ஆடைகளை தான் அணிவிக்கப்படும் அப்படிங்கறதை உணர்த்துவதற்காக வேண்டியும் பெருமை எல்லாமே அல்லாஹ்வுக்கே உரியது. லப்பைக்கு அந்த தல்பியாவில கூட சொல்லுவோம், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அந்த இஹ்ராமுடைய உடைய முதல்ல அணியுவோம். அந்த உடைய அணிஞ்சதோட முதல்ல என்ன செய்யணும், இந்த தல்பியா சொல்லணும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல் லா ஷரீக லக், யா அல்லாஹ் இதோ உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதில் தந்து விட்டேன், உன்னுடைய இடத்திற்கு வந்து விட்டேன், அனைத்து புகழும் அனைத்து அருள் கொடைகளும் உனக்கே உரியன அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடியதுதான் இந்த தல்பியா. இந்த தல்பியாவை காபாவிற்கு சென்று அங்கு காபாவை முதலாவது பார்க்குகின்ற வரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்ப நம்ம காபாவை பார்த்துட்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அது வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசியா இறை இல்லமான அந்த காபாவை பார்த்ததோட தான் அது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சட்டத்தையும் வகுத்து தந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜி ஏழையாக மாட்டாரு. அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருப்பாரு. அது மட்டும் இல்ல, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிட்டு உங்களுக்காக வேண்டிய துஆவுக்கு கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜியை பத்தி சிறப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
2: ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு அன்று பிறந்த பாலகனை போன்ற சின்ன குழந்தைக்கு எப்படி எந்த குற்றமும் இல்லாமல்
0: பரிசுத்தமா
2: இருக்குமோ அதே போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்புவாங்க. ரசூல்லா கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஒரு கேள்வி, சிறப்புக்குரிய அமல் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா ஈமானு பில்லாஹி ரசூலி, ஈமான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்றதுனாங்க.
0: சரி,
2: அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டது, அதற்கு ஜிஹாது ஃபி சபீல் இல்லான்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டது, அதற்கப்புறம் சொன்னாங்க அல் ஹஜ்ஜு மப்ரூர், அதாவது அல்லாஹ்வினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்.
0: சரி,
2: ஹஜ் செய்யக்கூடிய இந்த ஹாஜிகளை அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க எல்லாம் வந்து வஃதுல்லா, அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள், அல்லாஹ்வுடைய படை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதா தஅவுஹு அஜாபஹும், அவங்க துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், பதிலளிப்பான். வைன் இஸ்தஃகஃபரூஹு கஃபர் லஹும், அவங்க பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜுக்கு போறது அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ஜை வந்து சில பேர் என்ன செய்வாங்க, தள்ளி போடுவாங்க, தக்க காரணம் இல்லாம, வசதி இருக்கும், வசதி இருந்தாலும் கூட, ஆரோக்கியம் இருந்தாலும் கூட தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய இருக்குது. ஆனா அதை தள்ளி போடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ் ஹஜ்ஜை வந்து நீங்க விரைவா நீங்க வந்து செய்யுங்க ஏன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது.
1: யார் ஹஜ் செய்யணும் நாட்டை வச்சிருக்கீங்களோ உடனடியா தீவிரமா செய்யுங்க, ஏன்னா அவர் காலம் தாழ்த்திக்கிட்டே போனாருன்னு சொன்னா நிச்சயமா அவர் நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருந்த அந்த செல்வம் பிற்பாடு இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யு அஜ்ஜில், யார் ஹஜ் செய்ய நாடி இருக்காங்களோ அவங்க உடனடியா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
2: ஹஜ்ஜுக்கு என்ன ஷுரூத் அப்படின்னு சொன்னா இஸ்லாமா இருக்கணும், ரெண்டாவது அவங்க ஆக்கிலா இருக்கணும், அதாவது அறிவா இருக்கணும், அடுத்தது வந்து வயது வந்திருக்கணும், அதுக்கு பிறகு இஸ்ததா இதான் முக்கியமானது, ஆரோக்கியம் இருக்கணும், முடியணும், இயலணும், வழியில் பயம் இல்ல, ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னா வலில்லாஹி அலன்னா சிஹிஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலான்னு சொல்றான். யாருக்கு சக்தி பெற்றிருக்கிறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தை போய் ஹஜ் செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அதனால முடிந்தவரை சீக்கிரமா ஹஜ் செய்வதற்கு முயற்சி செய்வேன்.
0: சரிங்க உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம்.

0: அடுத்தங்க உஸ்தாத், இந்த ஹஜ்ஜிக்கும் இந்த குர்பானுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த குர்பான் அப்படின்ற அமலை வந்து ஹஜ்ஜி பெருநாளில் நம்ம செய்கிறோம்?
1: ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிறதே ஒரு தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய பெருநாள் தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள். முன்னோர்கள் செய்த அந்த தியாகங்களை நினைவுபடுத்தி தான் ஹஜ்ஜுடைய கடமைகளும் குர்பானியும் அமைஞ்சிருக்கு.
0: சரி,
1: ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு புனைப்பெயர் இருக்கு.
0: சரி,
1: நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் உங்களுக்கு ஹலீலுல்லா, இறைவனுடைய நண்பன் அப்படிங்கிற பெயரை அல்லாஹ் கொடுத்தது. நண்பர்களுக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்யக்கூடியவங்க தான் நண்பர்கள்.
0: ஆமா,
1: அப்ப செய்தனா நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துச்சு.
0: சரி,
1: சுமார் 80 வயதுக்கு தாண்டி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த நேரத்துல அல்லாட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அவங்களுடைய வரலாற்றை நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னா, பெரிய நெருப்பு குண்டத்துல அவங்கள தூக்கி எரியும் போது கூட மலாய்க்கத்துமார்கள் மூலமா அவங்களுக்கு கேட்கப்பட்டது, உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. அந்த நேரத்துல கூட எனக்கு நான் அல்லா மேல நம்பிக்கை இருக்கு, அல்லா என்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி இறுதி நேரத்துல கூட அவங்க உறுதியான ஈமான்ல இருந்தாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை, நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அல்லாட்ட வந்து கேட்டாங்க. ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு அழகான ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாஹு தாலாவும் அவங்களுக்கு இஸ்மாயில் சொல்லி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். குழந்தை மேல அதிகமான அன்பும் ஒரு பாசமும் ஒரு பிரியமும் வச்சு அந்த குழந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்ப அமரர்களான மலாயிக்கத்துமார்கள் அல்லாட்ட ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இவனுடைய

0: அவங்க குர்பானி உடுக்க தயாராயிருவாங்க. மனைவி வீட்டை வந்து தன்னுடைய மகனை விருந்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், மகனுக்கு நல்ல குளிக்க வச்சு நல்ல ஆடைகள் அணிவிச்சு அனுப்பி விடுங்கன்னு சொல்லும் போது அன்னை ஹாஜரா அலிஸ்லாம் அவங்களும் மகனை வந்து கணவரோட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அழைச்சிட்டு போறாங்க. இப்ப இப்லீஸ் வர்றான், அம்மா அம்மா அவங்களுடைய மகனை வந்து விருந்துக்குன்னு சொல்லிட்டு அவரை ஏதோ இறைவனுடைய உத்தரவா அந்த உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அறுத்து பழியிடுறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போறாரு சொன்னப்ப, அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இறைவனுடைய உத்தரவா இருந்தா தாராளமா செய்யட்டும், எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் மனைவியுடைய அந்த உறுதி, இறைவன் மீது இருந்த அந்த நம்பிக்கை, கணவரும் சைதனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மகனை கூட்டிட்டு போய் அறுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாறையில படுக்க வச்சுட்டு சொல்றாங்க, மகனே உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நான் உன்னை அறுத்து குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதுக்காக வேண்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, அல் குர்ஆன்ல வந்து சூரா சாஃபாத்ங்கிற அந்த சூராவுல வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அபதி இஃபல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன் அப்படினு சொல்லி அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
1: சரி,
0: என்னுடைய தந்தையே, அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்களுக்கு எது உத்தரவு விடப்பட்டிருக்கோ அதை தாராளமா நீங்க நிறைவேற்றிக்கங்க, என்னை அறுக்கும் போது நான் பொறுமையா இருப்பேன், நீங்க அல்லாஹ்வுடைய உத்தரவை தாராளமா நிறைவேற்றுங்கன்னு சொல்லி மகனும் அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றுறதுக்கு தயாராயிட்டாங்க. இத வந்து அமரர்கள் வானவர்கள் எல்லாரும் ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. அல்லாட்ட கேள்வி அனுப்புனாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியமான அந்த செல்லமான மகனையே அறுத்து பழியிட தயாரானாங்க சைதுனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மகனை வந்து அந்த பாறையில படுக்க வச்சுட்டு கத்தியை நல்லா தீட்டிட்டு மகனுடைய கழுத்துல கத்தியை வச்சு அறுக்குறாங்க. அது அறுக்க மாட்டேங்குது, ஓங்கி பாறையில அந்த கத்தியை அடிக்கிறாங்க, அந்த பாறை துண்டா பிளக்குது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, என்ன இந்த கத்தி வந்து இவ்வளவு பெரிய பாறை அறுக்குது, கழுத்தை அறுக்க மாட்டேங்குது ஆவேசத்துல சொல்றாங்க. இந்த நிகழ்வுல மாணவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஆட்டுக்கூட்டத்தோட வர்றாங்க தக்பீர் சொல்லிக்கிட்டு. இந்த ஆச்சரியமான நிகழ்வுகளை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரொம்ப பெரியவன், அல்லாஹ்வுடைய சோதனையில நபி இப்ராஹிமே நீங்க வெற்றி பெற்றீங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரியம் உங்களுடைய பாசம் உங்களுடைய அன்பு அல்லாஹ் மேல இருக்கா அல்லது குழந்தை மேல இருக்காங்கிற போல சோதிக்கிறதுக்காக வேண்டி தான் செஞ்சான், நீங்க சோதனையில நீங்க வெற்றி பெற்றீங்க, இந்தாங்க இந்த மகனுக்கு பகரமா இந்த ஆட்டை நீங்க அறுத்து பழியிடுங்கன்னு சொல்லி ஆட்டுக்கூட்டத்தோடு கொண்டு வந்தாங்க. ஆட்டை அறுத்து அன்று பழியிட்டாங்க. அதை நினைவுபடுத்தும் முகமாகத்தான் ஹஜ் பெருநாள் அன்று நம்ம வந்து உலகெங்கும் எல்லா மக்களும் வந்து குர்பானிய வந்து நிறைவேற்றுறாங்க.
1: இது நடைபெற்றதும் அப்துல்லாஹி பிறை தேதியில ஏற்பட்ட ஒரு சம்பவம் இல்லையா?
2: அல்லாஹ் வந்து புகழ்ந்து சொல்றான், மகத்தான ஒரு பலியாக நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா.
1: சரிங்க உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம்.

0: சரிங்க உஸ்தாஸ், மகத்தான ஒரு பழியாக எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதனுடைய சுவாரஸ்யத்தை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப வேகமாக பயணித்து வந்த சில பயணங்களை பத்தி சொல்லப்படுது. ஃபத்ஹல் பாரி என்ற கிதாபுல நாலு இடத்துல அந்த மாதிரி வந்திருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
0: சரி,
1: ஒன்னு என்னன்னு சொன்னா, யூசுப் நபியை கிணத்துல தூக்கி போட்டாங்கல்ல, கிணத்துல போடும் பொழுது யூசுப் நபி உள்ள தண்ணியில போய் படுறதுக்கு முன்னாடியே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமா வானத்துல இருந்து வந்து அவங்கள
0: காப்பாத்திருக்காங்க
1: அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. ரெண்டாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உஹது போர்ல முகத்துல காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து ஓடுகின்ற பொழுது அந்த ரத்தத்தை பூமியில் தாங்க விடாமல் ஓடி போய் என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி வந்து நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்கல்ல, நம்ருதுங்கிற ஒரு குடுங்கல் அரசன் போட்டாங்க இல்லையா, போரிரை கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவன், பயங்கரமான ஜுவாலை வானத்துல உள்ளதெல்லாம் கருகி விழுந்துக்கூடிய அளவுக்கு பெரிய நெருப்பு குண்டம், இதுக்குன்ற ஒரு கருவியை தயாரிச்சு அங்கேருந்து தூக்கி வீசினான் இப்ராஹிம் நபியை. கிட்ட யாரும் நெருங்க முடியாது. இப்ராஹிம் நபியை வீசுகின்ற சமயத்துல வேகமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படியே அந்த இடத்த வந்து பூவனமாக மாற்றினாங்க. நாலாவது, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அறுக்கிறதுக்காக வேண்டி முனைகின்ற பொழுது அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அந்த ஆட்டோட இறக்கி வச்சா, சொன்ன மாதிரி ஆட்டோட இறக்கி வச்சு. இந்த நான்கு பயணங்கள் மிக வேகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி காப்பாத்தலாம்.
0: சரிங்க சார், ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவமும் நடக்குது இல்லையா, அப்ப இது வந்து பார்க்கும் போது இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையோடைய உன்னத ஒரு யாத்திரை, உன்னத ஒரு பயணமாக முடியக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு சம்பவமா வந்து இந்த ஹஜ் காலங்களில் வந்து அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம் அதை பற்றி கொஞ்சம் நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, அது வழங்கக்கூடிய ஒரு படிப்பினை.
1: ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்றது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜின், அதாவது ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஹஜ்ஜின் போது அரஃபா அப்படிங்கக்கூடிய மைதானத்துல, மக்காவிலிருந்து ஒரு 12 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்துல 124,000 சஹாபாக்கள், இதை பார்க்கும்போது 124,000 நபிமார்களை போன்று அவர் ஒவ்வொரு சஹாபியும் ஒரு நபியை போன்று உள்ளவர்கள், அப்படி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாவோட வளம் வந்து அங்க நின்று ஒரு ரசூலுல்லா ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு தன்னுடைய இறுதி உரையை அத்துணை பேர்களுக்கு மத்தியிலும் ஆற்றினார்கள். அந்த இடத்துலதான் வந்து வசனம் இறக்கப்பட்டது. அது இறக்கப்படுவதற்கு முன்னாடி அரஃபாவுடைய மைதானத்துல ரசூலுல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க இறுதி உரை. அந்த உரையில வந்து ரசூலுல்லா முக்கியமான விஷயங்களை எல்லாம் தொகுத்து என்ன செஞ்சாங்க மக்களுக்கு சொன்னாங்க, மக்களே நீங்க மிக கவனமாக கேளுங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு நான் வந்து உங்களை சந்திப்பேனா, அடுத்த ஆண்டு உங்களை சந்திப்பேனா இல்லையா என்பது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா சொன்னாங்க. இது எந்த ஒரு நாள், துல்ஹஜ்ஜுடைய மாதம், இந்த மாதம் இது வந்து புனிதமான அரஃபாவுடைய நாள், 9வது நாள், இது வந்து மக்கா நகரம், இதற்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கறீங்களோ அது போன்று ஒரு மனிதனுடைய உயிருக்கும் பொருளுக்கும் உடைமைக்கும் மானத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், புனிதமாக கருதணும். அதே போல வந்து அறியாமை காலத்துல நீங்க செய்த செயல்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் புதைச்சிட்டேன், இதுக்கப்புறம் அந்த அறியாமை காலத்துடைய செயல்களை நீங்க செய்யக்கூடாது. அறியாமை காலத்துல கொலைக்கு பழி வாங்கக்கூடியது அதையெல்லாம் நீங்கள் விட வேண்டும், அது போல வட்டி வாங்குவதை விட வேண்டும். பெண்களை குறித்து ஞாபகப்படுத்தினாங்க, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா அந்த காலத்துல வந்து பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய காலம், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பாளராக நியமித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நான் விட்டு சென்ற இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனமாக பற்றி பிடிக்க வேண்டும், ஒன்னு இறை வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை அப்படின்னாங்க. எனக்கு ஹதீஸ், எனக்கு பின்னாடி ஒரு நபி வரப்போவதில்லை, அதனால நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை விடாம தொழுது கொள்ளுங்கள், நோன்பு ஹஜ்ஜியுடைய வணக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து நிறைவேற்றுங்கள், ஹஜ் செய்யுங்கள், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதே போல நீங்க வந்து தலைமைக்கு கட்டுப்படணும் அப்படின்னாங்க. அது போல அனைத்து மக்களும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, என்னுடைய இந்த தூதுத்துவத்தை நான் உங்களிடத்துல எத்தி வச்சிட்டேனா, பரிபூர்ணப்படுத்திட்டேனா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டாங்க.
0: சரி,
1: இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் அப்படியே அமைதியா ஆயிட்டாங்க. உடனே சொன்னாங்க, யார சூழல்லா, ஏன் இப்படி கேக்குறீங்க, நீங்க வந்து நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் விசாரிக்கப்படும் பொழுது இதை நான் சாட்சியாளராக ஆக்கணும், அதனால நீங்க வந்து என்னுடைய தூதுத்துவத்தை நான் என்னுடைய பணியை செஞ்சுட்டேனா அப்படிங்கிற கேக்குறாங்க. அப்ப எல்லோரும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க, யார ரசூலுல்லா, நிச்சயமாக நீங்க வந்து உங்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டிட்டு பிறகு மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு அந்த உரை முடிகிறது. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி வ ரழீது லகும் அல் இஸ்லாம தீனா, இன்று நான் உங்களுடைய தீனை உங்களுக்கு முழுமையாக்கி விட்டேன், எனது அருட்கொடைகளையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன்,
0: சரி
1: இன்னும் இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற அந்த வசனம் சூரத்துல் மாயிதாவில 5வது அத்தியாயத்தில் 3வது வசனமாக இருக்குது.
0: சரி,
1: இந்த வசனம் இறக்கப்படுகிறது. இந்த வசனத்தை பற்றி பிற்காலத்துல அதாவது உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல ஒரு யூதன் வர்றார், ஒரு யூதன் வந்து அமீருல் முஃமின் அவர்களே, நீங்க வந்து உங்களுடைய வேதத்துல ஓதிக்கிட்டு இருக்கீங்கல்ல ஒரு வசனம், அந்த வசனத்தை எங்களுடைய இந்த யூத சமுதாயமான எங்களுக்கு அது இறக்கப்பட்டிருந்தா அந்த நாளை நாங்க ஒரு பெரிய கொண்டாட்டமான பண்டிகை நாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த வசனம் அது அப்படின்னு கேட்கும்போது இந்த வசனம், அல்யோம அக்மல்து லகும் தீனக்கும் அப்படின்ற வசனத்தை ஊதுறாங்க. இந்த வசனத்தை ஊதினதுக்கு அப்புறம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கண் கலங்கி, அந்த வசனம் எந்த நாள்ல எந்த இடத்துல எந்த நேரத்துல இறக்கப்பட்டதுன்றது எனக்கு நான் அறிவேன், எனக்கு தெரியும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துல துல்ஹஜ் 9 ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த வசனம் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த அரஃபாவுடைய தினத்துக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை நம்ம கொடுக்கறோம்.
0: சரிங்க சார், மிகவும் சிறப்பான முறையில ஹஜ் அப்படின்ற இந்த பயணம் வந்து ஒரு உன்னத யாத்திரை, மனிதனுடைய வணக்க வழிபாடுகள்ல மட்டும் இல்லாம தொடர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய ஆரம்ப கால ஆதம் நபி முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் வரை ஒரு உன்னதமான பயணம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு மற்றும் இந்த சத்திய சன்மார்க்கத்துக்கான ஒரு சம்பூர்ணமான பயணம் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றன. சரிங்க உஸ்தாத், மீண்டும் தங்களுக்கு ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்ஷால்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: அல்லாஹும் மர்ஸுக்னா ஹஜ் பைத்துக்கல் ஹரம் வ ஸியாரத ரௌதத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
0: ஆமீன்.
2: வ ஷஃபாஅத்துஹு யௌமல் கியாமதி. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா அல்லாஹ் கிருபையாளனே, உன்னுடைய புனிதமான இல்லமாகிய கஅபாவை ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய ரௌலாவை ஸியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தந்தருள் புரிவாயாக என்று இந்த தியாக திருநாளிலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகெங்கும் அனைத்து மக்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, குறிப்பாக பிலஸ்தீனிலே யா அல்லாஹ் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு யா அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளையும் யா அல்லாஹ் நீ செய்தருள் புரிவாயாக. உலகில் எங்கெங்கெல்லாம் அநியாயம் இழைக்கப்படுகின்றார்கள் அங்கெல்லாம் யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை யா அல்லாஹ் நீ தந்தருள் புரிவாயாக. எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ உன்னுடைய பாதுகாப்பையும் வெற்றியையும் யா அல்லாஹ் நீ தந்து இந்த நாளிலே எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ மகிழ்ச்சியை தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதி வாலி வஸஹ்பி அஜ்மைன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: ஆமீன். நல்ல அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியான உன்னத யாத்திரை என்ற நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டவர்கள் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி அவர்கள் மற்றும் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயித் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள். மீண்டும் நேயர்கள் யாவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: தயாரிப்பு அப்துல் கனி.

0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்று மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: இதுவரை இடம்பெற்றது ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: இளமை, புதுமை, இனிமை.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சி முழுக்க இன்றைக்கு அழைத்து பேசும் வாய்ப்பு உங்களுக்காக இருந்தது. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கும் உங்களுக்காக இருக்க போகுது. இன்றைக்கு அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றே நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பா போங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: ஹஜ் பெருநாள் தியாக உணர்வை விதைக்குமாறு மக்களுக்கு அழைப்பு. அரச கழகத்தின் தொடர்ச்சியான ஆதரவு ஆயுதப்படையின் தயார் நிலைக்கு வலு சேர்க்கிறது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஹஜ் பெருநாளையொட்டி இன்று காலையில் 1000+ அதிகமான முஸ்லிம்களுடன் பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புத்ரஜயாவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார். பிரதமரின் துணைவியார் இடதுஸ்ரீ டாக்டர் வானசிசா வான் இஸ்மாயிலும் உடனிருந்தார். டாக்டர் முகமது ஜகுவா ரொஸ்ஸாலி வழங்கிய ஐடிலஹா சொற்பொழிவில் சோதனைகளை எதிர்கொள்வதில் நபி இப்ராஹிம் மற்றும் நபி இஸ்மாயிலின் தியாகங்களை பின்பற்ற அவர் முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தார். தியாகத்தின் உண்மையான அடையாளமாக அன்பு, பகிர்வு, நேர்மை, பக்தி ஆகியவை இருத்தல் அவசியம் என நினைவூட்டிய பிரதமர் சுயநலத்தை தவிர்க்க வேண்டும் என்றார். இந்நிலையில் இன்று தியாக திருநாளை முன்னிட்டு பிரதமர் நகரி செம்பிலான் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மாட்டை நன்கொடையாக அளித்தார். அவரின் இந்நடவடிக்கை அம்மாநில ஊடகத்தினர் அதனை ஏற்று நடத்தும் வாய்ப்பினை முதல் முறையாக வழங்கியுள்ளது. அந்த தியாக திருநாளை நகரி செம்பிலான் ஊடக கிளப் மனிஸ் சிரம்பானில் உள்ள தமன் பண்டார் சின்ன வங்காரியா பள்ளிவாசலுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிலையில் அதற்கு ஆதரவளித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட மனிஸ் தலைவர் முகமது டேனியல் அம்சார் அர்ஃபி டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இச்செயல் மாநில ஊடகத்தினர் மீதான அவரின் அக்கறையை காட்டுவதாக கூறினார். மலேசிய வாழ் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தமது தியாக திருநாள் வாழ்த்தினை தொடர்புத்துறை அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்துக் கொண்டார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அனைவரின் உள்ளங்களிலும் அன்பு, பொறுமை, மன தூய்மை ஆகிய பண்புகளை நிலைக்கச் செய்யட்டும் என அவர் தமது வாழ்த்து செய்தியை முகநூலில் பதிவிட்டார். இதனிடையே மேலும் சில அமைச்சர்கள் தங்களது ஹஜ் பெருநாள் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டனர். அதனுடன் உதவி தேவைப்படுவோரிடத்தில் கருணையையும் இருவழி உதவி வழங்கும் பண்பையும் தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அவர்கள் அழைப்பும் விடுத்தனர். உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தியாக திருநாள் என்பது பண்டிகை மட்டுமல்ல, நேர்மை, பணிவு, இரக்கம், கருணை ஆகியவற்றின் பொருளை அனைவருக்கும் கற்பிக்கும் தளமாகவும் உள்ளது என்றார். இவ்வேளையில் பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தமது வாழ்த்து செய்தியில் இந்த பொருள் புதிந்த நாள் அனைத்து மலேசியர்களுக்கும் நன்மை, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வரட்டும் என குறிப்பிட்டார். இந்நிலையில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி இன்று அனைவரும் அனுபவிக்கும் வெற்றி, மகிழ்ச்சி, நன்மைக்கும் கண்டிப்பாக அர்ப்பணிப்புகள் செய்யப்பட்டிருக்கும் என்றார். ஆகவே பொதுமக்கள் நன்றியுணர்வை வளர்த்து ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அரச கழகத்தின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு குறிப்பாக அப்படையின் தயார் நிலைக்கு எப்போதுமே அசைக்க முடியாத ஆதரவை வழங்கி வரும் ஜஹூர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயிலுக்கு மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம் தனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டது. ஜஹூரில் எந்தவொரு பயிற்சியையும் மேற்கொள்வதற்கு தேவையான இடவசதி, அதிகாரம், ஒத்துழைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளதாக துங்கு மகோதா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவது நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மையை வலுப்படுத்துவதற்கும் இத்தகைய பயிற்சி மிகவும் அவசியம் என்றார் அவர். மலேசிய சிறைச்சாலைத்துறை கடந்த ஆண்டு தாய்பிங் சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் குறித்த மலேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுஹாகாமின் பொது விசாரணை குழுவின் அறிக்கை முடிவுகளை ஆய்வு செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கும். சிறை நிர்வாகம் ஊழியர்களின் சில கூறுகளை அச்சம்பவத்துடன் தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுகள் உட்பட அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட கண்டுபிடிப்பு பரிந்துரைகளை தீவிரமாக கருதுவதாக அத்துறை கூறியது. மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட சிறை மேலாண்மை தரநிலைகளுக்கு இணங்க மனித உரிமைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதில் சிறைத்துறை கடப்பாடு கொண்டுள்ளது என அது அறிக்கை வாயிலாக விளக்கியது. இம்மாதம் 23 நாள் பேரா பீடோர் பதுபுத்தே மலையில் காணாமல் போன 49 வயது பெண்ணை தேடி மீட்கும் பணி SAR 8 பணியாளர்களை கொண்ட புதிய நடவடிக்கை குழுவுடன் இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது. காலை 9:15 மணிக்கு AW 139 உலங்கூர்தி புகிட் பராபித் 2 அனுப்பப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபருசீனோர் அஹமத் கூறினார். காணாமல் போன ஜஸ்லிண்டா சலூடினுக்கு சொந்தமானவை என்று நம்பப்படும் தண்ணீர் புட்டியும் சத்து மருந்தும் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தேடி மீட்கும் பணிகளில் புதிய தடயமாக அமைந்தது. அந்த பொருள்களின் மூலம் பாதிக்கப்பட்டவர் அந்த மலையிலிருந்து விலகி ராயு மலையை நோக்கி சென்று தெரிய வந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: கனடாவில் எபோலா தொற்று பரவும் ஆபத்தை குறைக்க அந்நாட்டு அரசாங்கம் தற்காலிக எல்லை அணுகுமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வேகமாக பரவியுள்ளதை தொடர்ந்தும் உகாண்டா, தென் சூடான் ஆகியவற்றில் அத்தொற்று பரவும் ஆபத்து அதிகம் இருப்பதை கருத்தில் கொண்டும் இந்நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாக கனடா பொது சுகாதார நிறுவனம் அறிக்கையில் கூறியது. புதன்கிழமை 11:59 முதல் இந்த நாடுகளில் வசிக்கும் கனடா குடிமக்களுக்கான குடிநுழைவு ஆவணங்களை 90 நாள்களுக்கு இடைநிறுத்தம் செய்வதும் அதில் அடங்கும். கடந்த ஆண்டு ஜூலையில் ஈரானின் ஜாஸ் துறைமுகத்திற்கு அருகில் தடுத்து நிறுத்தப்பட்ட MV ஹாபர்ஃபோனிக்ஸ் கப்பலில் சிறைப்பிடிக்கப்பட்ட 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய அரசாங்கத்தின் தொடர் அரசதந்திர முயற்சிகளின் பலனாக அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் என்று கப்பல் போக்குவரத்து இயக்குநராக அறிக்கையில் கூறியது. குறிப்பாக இந்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, வெளியுறவு அமைச்சு, தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவை இணைந்து செயல்பட்டன. அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியா சாம்சுங் மின்னணுவியல் நிறுவன தொழிலாளர் சங்கத்தினர் தற்காலிக ஊதிய ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அந்த உலக சில்லு விநியோக நிறுவனத்துக்கும் தென்கொரிய பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழலை இதன் வாயிலாக தவிர்க்கப்பட்டுள்ளது. அந்நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சில்லுகளின் வளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட செயல்திறன் ஊக்கத்தொகைகள் குறித்த கடுமையான 5 சர்ச்சைக்கு பின் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. முன்னதாக தொழிலாளர் சங்கத்தினரின் வேலை நிறுத்தம் நடைபெற ஒரு சில மணி நேரங்களுக்கு முன் மனிதவள அமைச்சு இடைத்தரகராக செயல்பட்டு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. பிரபல பிரெஞ்சு பல்பொருள் பேரங்காடி கேலரிஸ் லாஃபாயத்தே பெய்ஜிங்கில் உள்ள அதன் முதன்மை கிளையை மூடியது. 13 செயல்பட்டு வந்த அது வணிக மறுசீரமைப்பு உள்ளூர் சந்தைக்கேற்ப மாற தவறியதால் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. 6 வணிக வளாகம் காலவரையின்றி மூடப்படுவதற்கு முன் அங்கிருந்த கைப்பைகள், ஆடைகள், காலணிகள், குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவை அகற்றப்பட்டு வந்தன. 2013 அந்நிறுவனம் சீனாவில் தனது கிளைகளை திறந்தபோது அங்குள்ள ஆடம்பர சந்தையின் மாபெரும் வளர்ச்சி காலத்தின் தொடக்கமாக இருந்தது. விளையாட்டு. தென்கொரியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் கேப்டன் சன் யுங் மீனின் திறன் நலிந்து வருவதாக பரவலாக கூறப்படுகிறது. வரும் உலகக்கிண்ண காட்பந்து போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 33 வயதான ஹுங் மீன் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் பிரீமியர் லீக் அணியான டொட்டன்ஹாமில் இருந்து விலகி MLS கிளப் லாஸ் ஏஞ்சலஸ் FC சென்றதிலிருந்து இதுவரை 2 மட்டுமே அடித்துள்ளார். ஜூன் 11 நாள் தென்கொரியா உலகக்கிண்ண தொடக்க ஆட்டத்தில் குடியரசை சந்திக்கிறது. ஹஜ் பெருநாள் தியாக உணர்வை விதைக்குமாறு மக்களுக்கு அழைப்பு. அரச கழகத்தின் தொடர்ச்சியான ஆதரவு ஆயுதப்படையின் தயார் நிலைக்கு வலு சேர்க்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? இன்றைய பொழுது அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா, பொது விடுமுறை உங்களுக்கெல்லாம், பொது விடுமுறை எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா, வேலைக்கு வந்துதான் ஆகணும். இல்லை இல்லை, இருந்தாலும் வேலையில் மகிழ்ச்சி தான், ஏன்னா உங்களை சந்திக்கிறோம் இல்லையா, அதனால மகிழ்ச்சி தான். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு தலைப்பு காத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பேச போறீங்க, அழைச்சி பேச போறீங்க. குறிப்பாக வானொலி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, சட்டன்னு பார்த்தா அந்த பாடல் வானொலியில் ஒலிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா? அதே வேளையில் ஒரு சில பாடல்களை வந்து நீங்கள் பல்வேறான தளங்களில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் வானொலின்னு வரும்போது நீங்கள் கேட்கின்ற பாடலையும் நாங்கள் ஒலிபரப்பு செய்கிறோம். அதே வேளையில் சில பாடல்களை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போதே ஒலியேறும். சில பாடல்களை பல தளங்களில் கேட்டு திரும்ப வானொலியில் மின்னலில் இப்போ என்ன பாடல் ஒலி இடம்பெறுது அப்படின்னு சும்மா தட்டி பார்ப்பீங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா, முதல் கேட்டால் அந்த பாடல் திடீர்னு நம்ம வானொலியிலையும் ஒலிக்கும். இந்த மாதிரியான அனுபவம் இல்லாமல் நடக்காமல் இருக்கவே இருக்காது. அப்படியான தருணங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழைச்சி சொல்லுங்கள். அது எப்போ நடந்திருக்கு? இந்த மாதிரியான சூழலை நீங்கள் பாடல் கேட்பீங்க, நீங்கள் நினைக்கின்ற பாடல் சட்டன் இடம்பெறும்போது அந்த மனநிலை என்ன? அது உண்மையிலே வேற ஒரு மனநிலை தான் அப்படின்னு சொல்ல, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை தான். அந்த மனநிலை நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லியா 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். சில பாடல்களை கேட்ட பிறகு எப்படி இருக்கும்னா, உருகுதே மறுகுதே அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா?

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: மின்னல் போன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
0: துளசி கிருஷ்ணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க சுகந்தி? நீங்க
0: நாங்க
1: புரிஞ்சு உடனடியா அந்த பாடலை ஒளிபரப்பிருக்கோம்.
0: ஆமா, ரொம்ப வாட்டி ரொம்ப வாட்டி, முத ஒரு வாட்டி இல்ல ரொம்ப வாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இப்ப கூட பாருங்க, இந்த உருகுதே பாட்டுன்னு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டேன். நீங்க போட்ட கையால நினைச்சேன், கேட்கலாம் கேட்கலாம் நினைச்சிருந்தேன், போட்டுட்டாங்களே.
1: அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பாடலை ஒளிபரப்பும் போது, அது வானொலி கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்க மனநிலை?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே அதுவும் காடி ஓட்டிட்டு போனா அது ஒரு தனிமையான ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீலிங் போன்னு சொல்லவே முடியல.
1: இல்ல சொல்லவே முடியலன்னு நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்லும் போதே தெரியுது சுகந்தி, எவ்வளவு அலாதியான ஒரு மனநிலை இல்லையா?
0: ஆமா, நான் வந்து ஒரு ரேடியோ பாய்ச்சோம் ரொம்ப வருஷமா, எனக்கு 52 வயசு, நான் நினைக்கிறேன் ஒரு 45 இயர்ஸா ரேடியோ கேட்டுட்டு
1: இருக்கேன்.
0: எங்க போனாலும் ஒரு ரேடியோ, எனக்கு மின்னல போனா சொல்ல புரியும் பாருங்க, எங்க போனாலும் கேட்டுட்டே இருப்பேன்.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இனிமேல
1: எங்க அண்ணன் மகன் வீட்டுலதான்
0: போய் சாப்பிடணும்.
1: சரி, பாதுகாப்பா போங்க, மகிழ்ச்சியா இருங்க, நிகழ்ச்சியை கேளுங்க. அதான் ரொம்ப முக்கியம்.

0: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடுவோம். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
2: ஆமா ஆமா, வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல மட்டும் கூடாது, பயணப்படுங்க. அது பயணம் ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட நமக்கு. சரிங்க, நேரம் இப்பொழுது 1:31. என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன, வானொலி அப்படிங்கறது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா, நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க, முணுமுணுத்துட்டே இருப்பீங்க, யோசிச்சுட்டே இருப்பீங்க, சட்டுன்னு பார்த்தா அந்த பாடல் பட்டுன்னு வானொலியில கேட்கும் இல்லையா? அந்த மாதிரியான தருணங்களை சொல்லுங்க, எப்படி இருக்கும் மனநிலை அப்படின்னு கேட்டிருந்தேன். சுகந்தி அழைச்சு சொல்லியிருந்தாங்க, அது ஒரு தனி மனநிலைங்க, சொல்லவே முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சிலர் வந்து 80களுடைய பாடல்கள் அப்படின்னா விரும்பி கேட்பாங்க, ரொம்ப நாளா ஆச்சு இந்த பாட்டு கேட்டு அப்படின்னு நினைப்பாங்க. வானொலியில அந்த பாடல் இடம்பெறும், மின்னல்ல அந்த பாடலை நீங்க கேட்பீங்க. அந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படும் போது மனசுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கும் போது எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா, அந்த மேஜிக் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. உங்க கார்ல, உங்க வாகனத்துல அந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கா அழைச்சு சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் குரு பேசுறேங்க, கிளாங்ல இருந்து.
0: சொல்லுங்க குரு.
1: ஓகே, நேத்து வந்து என்ன பாட்டு, தெய்வம் தந்த வீணைய பாட்டு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் பாருங்க. கீழ அந்த பாட்டு வந்து வானொலியில இடப்பட்டுச்சு.
0: அடேங்கப்பா,
1: உண்மையிலேயே நான் அப்படியே எனக்கு அப்படியே என்ன சொல்லு தெரியுது எனக்கு. உண்மையிலேயே சந்தோஷப்படுங்க. அதாவது எஸ்பி பாலு ஜானிங்க பாடின பாட்டு அது. ஓகே, வெரி நைஸ். ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க குரு. சரி, என்ன நீங்க விடுமுறையா உங்களுக்கு?
1: ஆமா, நீங்க விடுமுறைங்க.
0: எங்க போலியா? நெருக்கம் அப்படிங்கறதும் மகிழ்ச்சி அப்படிங்கறதும் வேற மாதிரியான ஒன்று. அது ஒரு வேற மனநிலை இல்லீங்களா? அப்படி அழைச்சு நீங்களே சொல்லலாம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்
1: சந்திக்கலாம். சித்ரா சம்பன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் திருமான் தெரியுமா?
2: ரொம்ப ஃபேமஸானாலதான்.
1: அடேங்கப்பா,
2: அப்படிலாம் இல்ல.
1: சரி, நம்மளே சொல்லிக்குவோம், அது ஒரு மகிழ்ச்சி தானே.
2: மகிழ்ச்சியா
1: இருக்கு கேக்க. ஆனா சித்ரா, ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம நினைக்கும் போது அந்த பாடலோ அல்லது இப்பதான் கேட்டுட்டு வந்திருப்போம் ஒரு பாடலோ வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கா?
2: நிறைய அந்த மாலையில 80s ஒரு பாடல் போடுவீங்க பாருங்க, எதுவுமே வந்து இதுக்கு அது குறையில அதுக்கு இது குறையில்லைங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு அறிவிப்பாளரும் எங்களை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அந்த நீண்ட தூர பயணம் ஆரம்பிச்சு முடியுது வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
1: அதுதானே எங்களுக்கும் வேணும். அப்பா சித்ரா, மன நிறைவா சொல்லும் போது அதுதான் மகிழ்ச்சியாவும் இருக்கு. ரொம்ப நன்றி சித்ரா. எங்க போயிட்டு இருக்கீங்க இப்போ?
2: நாங்க வந்து சம்மன் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம்.
1: விடுமுறைங்கிறதுனால.
2: ஆமா,
1: சுத்தி சுத்தி சிரமான தாண்டி வெளியாக மாட்டீங்க?
2: இல்ல இல்ல, வெளியாகும். என்னன்னா இரண்டு விடுமுறை, சென்ற இரண்டு விடுமுறைக்கும் நாங்க வந்து என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். இந்த முறை அக்கா அங்கே இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால காத்திருக்கிறோம்.
1: சரி சரி, மகிழ்ச்சியா உறவுகளோட இருங்க. சரியா, நன்றி.
2: ஒரு பாடல் ஒளிபரப்பீங்களா
1: பாத்தீங்களா? வந்தீங்க பாருங்க. எந்த பக்கம் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் பாட்டுல இருந்து என்ன பாட்டு போட்டாலும் ஓகேதான்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: மடானி உங்களுக்காக.
2: இரண்டாயிரத்து 2027 பள்ளி தவணை முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு இம்மாதம் 15 தொடங்கி மார்ச் 15 வரை நடைபெறும். பதிவுக்கு தகுதி பெறுபவர்கள் 2021 ஜனவரி 2 டிசம்பர் 31 இடையே பிறந்தவர்கள், 6 வயதினர். 2020 ஜனவரி 2 2021 ஜனவரி 1 இடையே பிறந்தவர்கள், 7 வயதினர். பதிவுக்கு நாட வேண்டிய அகப்பக்கம் idme.moe.gov.my.
1: உங்களுக்காக. Yeah.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு லிம்பாபந்தை முழுவதும் 72 மாடுகள் நன்கொடையாக வழங்கப்பட்டதாக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஃபாமி கூறினார். மற்றொரு நிலவரத்தில், ஏப்ரல் தொடங்கி இம்மாதம் வரை பிகேஆரில் 5000-க்கும் அதிகமான புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக அக்கட்சி தகவல் பிரிவு தலைவருமான டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். எந்தவொரு பெரிய திட்டம் அல்லது சிறப்பு விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படாமலேயே இந்த அதிகரிப்பு எட்டப்பட்டது உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில், நிலுவையில் உள்ள குவாலலம்பூர் சிட்டி எஃப்சி விளையாட்டாளர்களின் ஊதியம் உள்ளிட்ட அணி தொடர்பான அனைத்து நிதி நிர்வாக சிக்கல்களுக்கும் கூடிய விரைவில் தீர்வு காணப்படும் என அதன் புரவலரான டத்துஃபாமி ஃபடில் கூறினார். இதற்கு முன் எழுப்பப்பட்ட விவகாரங்கள் மேலும் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். பள்ளி மற்றும் ஹஜ் பெருநாள் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு மலாக்காவுக்குள் 200,000 வாகனங்கள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாநில மூத்த ஆட்சிமன்ற உறுப்பினர் டத்தோராயிஸ் யாசின் கூறினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை சிறந்த முறையில் வரவேற்க ஊராட்சி தரப்பினர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் தயாராக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்தோனேசியா ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் மலேசியர்கள் எளிமையான முறையில் ஹஜ் பெருநாளை அனுசரித்தனர். தூதரக அதிகாரிகள், பணியாளர்களை உட்படுத்தி 250-க்கும் மேற்பட்ட மலேசியர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மாணவர்களும் இன்று காலை 7 மணி அளவில் ஒன்று கூடி தியாக திருநாள் தொழுகையை மேற்கொண்டனர். தைவானில் என்விடியா தனது முதலீட்டை ஆண்டுக்கு 150 பில்லியன் டாலராக அதிகரிக்க உள்ளது. மேலும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட அந்த தீவை செயற்கை நுண்ணறிவு AI புரட்சியின் மையப்புள்ளி என்றும் அதன் தலைமை அதிகாரி ஜென்சன் ஹுவாங் வர்ணித்தார். வேகமாக வளர்ந்து வரும் நாடான தைவானில் என்விடியாவின் முதலீடு அற்புதமான சூழியல் முறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு உலக கிண்ணம். அடுத்த மாதம் தொடங்கும் அப்போட்டியை முன்னிட்டு 48 காட்பந்து அணிகளின் பயிற்சி தளங்களை ஃபிஃபா அறிவித்தது. இங்கிலாந்து, அர்ஜென்டினா உட்பட 39 அணிகள் அமெரிக்காவிலும், 7 அணிகள் மெக்சிகோவிலும், 2 அணிகள் கனடாவிலும் பயிற்சியை மேற்கொள்ளவிருக்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவன்

அடடா, இவ்வளோ பாசமா இந்த பாடல் இடம்பெறும் போது அவ்வளோ பேரை அழைச்சிட்டே இருக்கீங்க, வாழ்த்து சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க வானொலி கேட்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சி இல்லையா? அழைத்து சொல்லக்கூடிய அளவில் அவ்வளோ மகிழ்ச்சியை நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா கொண்டு வந்த பாடல் பாசம் திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்து ஒரு சில பாடல்கள் வந்து கொஞ்சம் தத்துவத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். அதனிடையே டிக்டாக் பக்கம் நீங்கள் வலம் வரலாம், வந்து அங்கேயும் நாம உரையாடலாம்.

2:21 நேர்மை பொழுது இசைமிசியம் நிகழ்ச்சியில் நாம இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பக்கம் டிக்டாக் பக்கம் நிறைய நேயர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். சரி, அடுத்து ஒரு பாடலுக்கு நாம செல்ல போகின்றோம். என்ன என்ன வார்த்தைகளோ அப்படிங்கிற பாடலை கேட்போமா?

பாடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூன்று பேர் பாடியிருப்பாங்க. TMS அவரோட பீசஸ்ல PB ஸ்ரீனிவாசும் சேர்ந்து அந்த பாடலை பாடியிருப்பாங்க. பலிபாண்டிய யாத்திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 2:30 இசைமிசம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நம்ம பக்கம் டிக்டாக் பக்கம் நம் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்ததாக திரு ராமசாமி அவர்கள் கேட்ட பாடல் அடுத்து இடம்பெறுகின்றது. எங்க வீட்டு பிள்ளை இத்திரைக்காக

வருகின்றது வல்லவனுக்கு வல்லவன் திரைப்பாடல்.

பயந்து பார்க்கவும் டிக்டாக்ல கேட்டேன், ஏங்க இவ்வளவு சோக பாடலை கேட்குறீங்க, இந்த மாதிரி சோக பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். எல்லாருமே ஆமா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 50-60 செய்திகள் எல்லாம் அங்கே அனுப்பியிருக்காங்க. ஆக ஒவ்வொருத்தருங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வரிகள் இருக்கிற ஆழம் தான் அவ்வளவு ஆழமான வரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோகத்திலையும் ஒரு சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது போல நாம சோக பாடல்களாக பார்க்குறோம். ஆனாலும் கூட அதை விரும்பி கேட்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, நிறைவு பொழுது 2:44 இசையமிசை நிகழ்ச்சியில் பழம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஜாஸ்தின் மலாக்காவுக்கு சொல்ல போகிறோம். உங்கள் ஊராது அங்கிருந்து பார்வதி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அடுத்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய ஊழல் தடுப்பு நிறுவனம் எஸ்பிஆர்எம்மின் முன்னாள் ஆணையர் தான்ஸ்ரியா சம்பாக்கி தம்மை தொடர்பு படுத்திய குற்றச்செயல் அச்சுறுத்தல் தொடர்பிலான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு உதவுவதற்காக தாம் போலீசையும் தொடர்பு கொண்டதாக அவர் கூறினார். இருப்பினும் ஆல்பர்ட்டை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அந்த அதிபருடன் தனக்கு ஒருபோதும் எந்தவிதமான தொடர்பும் இருந்ததில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். சுகாதார அமைச்சு நிறுவவுள்ள பெட்டாலிங் ஜயா பொது மருத்துவமனைக்கான நில பரிவர்த்தனை செயல்முறையை எளிதாக்கவும் விரைவுபடுத்தவும் சிலாங்கூர் மாநில அரசாங்கம் தயாராக உள்ளது. அந்த பொது வசதிக்கான கட்டுமானம் பெட்டாலிங் மாவட்டம், குறிப்பாக பெட்டாலிங் ஜயா, சுபாங் ஜயா, பூச்சோங் பகுதி மக்களுக்கு நன்மை பயக்கும் என மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். அம்முயற்சிக்காக சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து இந்த வாரம் ஆய்வுகளை மேற்கொள்ளும். லாபுவானில் சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவின் பிரீஹாத்தின் பணிக்குழு இன்று ஹஜ் பெருநாள் மற்றும் கமாத்தான் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட நலத்திட்டத்தின் மூலம் காப்புறுதி பெற்ற நபர்களுக்கு ஆதரவை வழங்கியது. அந்த பணிக்குழு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரீஹாத்தின் உதவி பெட்டிகளை வழங்கினர். இது குறிப்பாக பண்டிகை காலங்களில் அவர்களின் சுமையை குறைப்பதில் சொக்சோவின் தொடர்ச்சியான பங்களிப்பை பிரதிபலிக்கிறது. ஈரானில் எண்ணெய் கப்பல் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் தொடர்ச்சியான அரசதந்திர பேச்சுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு ஜூலையில் ஜாஸ் துறைமுகம் அருகே MV ஹபர்ஃபோனிக்ஸ் கப்பல் இடைமறிக்கப்பட்டதில் அதிலிருந்த மாலுமிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். சைனா லாவோஸ் ரயில் தடம் 2026 ஆண்டின் தொடக்கம் 107,900 டன் அளவிலான எல்லை தாண்டிய பழங்களின் ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 30% அதிகமாகும். சைனா லாவோஸ் எல்லையில் அமைந்துள்ள மொஹான் நிலையம் தென்கிழக்காசியாவில் இருந்து சீனாவுக்கு பழங்களை அனுப்பும் முக்கிய முனையமாக செயல்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 3,665 பழங்கள் பல ரயில் நிறுத்தங்களை கடந்து செல்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

அனிருத் ஜொனிதா காந்தி கொண்டு வந்த பாடல நேரம் இப்பொழுது 3:07 தொடர்ந்து நம்மோடு பயணம் பட்டுக்கிட்டே பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்களா? மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, நன்றியோ நன்றி, அனைத்தும் வந்து உங்களை சேரட்டும். சரிங்க, இன்றைக்கு 27 மே மாதம். சரி, இந்த நாள்ல யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்ட பிறகு ஆஹா, இன்றைக்கு நம்ம வாழ்த்து சொல்லலையே, தவறு விட்டுட்டோமே அப்படின்னா அழைச்சி வாழ்த்து சொல்லலாம். அதே வேளையில் அது இன்றைக்கான நாள் அப்படின்னும் போது இன்றைக்கு நீங்க அழைச்சி வாழ்த்து சொல்லலாம். 3:22 8:2 5:7 3:3 அல்லது 4:7 6:8.

0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கிளர்லன் மலர்விழி பேசுறேன்.
0: சொல்லுங்க மலர்விழி, யாருக்கு நீங்க பிறந்த நாள்?
1: இன்னைக்கு எங்க அண்ணன் பொண்ணுக்கு, அதாவது எங்க அண்ணன் மகளுக்கு, ரெண்டாவது மகளுக்கு பிறந்த நாள். அவங்க பேர் கீர்த்தன பிரியா. நாங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோமா.
0: ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம் மின்னல்.
2: வணக்கம் வணக்கம். அப்பு பேசுறேன்.
0: சொல்லுங்க அப்பு.
2: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க கால் இந்த எப்ப பேசணும்னு கேப்பேன்.
0: அப்படியா?
2: உங்க கால் நல்லா இருக்கு.
0: ரொம்ப நன்றி.
2: 2005 கேட்டுமே இருக்கு.
0: அடேங்கப்பா, நன்றி. அப்போ சொல்லுங்க, யாருக்கு பிறந்த நாள்?
2: ஓகே, ரெண்டு பேத்துக்கு. இன்னைக்கு நாளைக்கும்.
0: இன்னைக்கும் நாளைக்கும். சரி, அப்ப நாளைக்கு கிடைக்காதுங்கிறதுனால இன்னைக்கு கூப்பிட்டுட்டீங்க.
2: ராமமூர்த்திக்கு
0: சொல்றீங்களா? ராமமூர்த்தி அண்ணனுக்கு சொல்றீங்களா?
2: ராமமூர்த்தி, அவர் பேர் ராமமூர்த்தி, அண்ணன் தான்
0: கூப்பிடுவேன்.
2: ராமமூர்த்தி அண்ணனுக்கு அவருக்கு 55 நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அவருக்கு பிறந்த வாழ்த்துக்கள்.
0: ஆனா அப்படி வயசை சத்தமா சொல்லிடுறீங்களே, பரவாயில்லையா?
2: பரவாயில்ல, அதான் கோச்சிக்க மாட்டாங்க.
0: கோச்சிக்க மாட்டாங்களா? சரி, எங்களுடைய வாழ்த்தையை சொல்லிருங்க. நன்றி அப்போ.

0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
0: சிவகுமரன் சண்முகம் ஈப்போலிருந்து அழைக்கின்றேன். எங்கள் பள்ளி தோழி திருமதி மங்கையர்கரசி திரு கணேசன் தம்பதிகளுக்கு இன்று 36ஆம் ஆண்டு திருமண நாள். அவர்களுக்கு வாழ்த்து கூறிக்கொள்பவர்கள் சிவகுமரன் சண்முகம் மற்றும் என்றென்றும் நட்புடன் 65 குழுவினர்.
1: ஏன் அவ்வளவு சோகமா சொல்றீங்க?
0: மகிழ்ச்சியா தான் சொல்றேன்.
1: மகிழ்ச்சியா சொல்றீங்க, அமைதியா பேசுறீங்க, இப்படிதான் எப்போதும் பேசுவீங்களா?
0: ஏன்னா இப்ப நீங்க பதிவு செய்திருப்பீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவகுமார் அழைப்புக்கு.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
2: ஆர்டிஎம் கிளிக்கை நீங்கள் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகக்கு என்ன காற்பந்து பிரியர்கள், நீங்கள் இலவசமாகவே ஆர்டிஎம் கிளிக் வழியாக பார்த்து கொள்ளலாம். எங்க வேணுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் உங்க கைபேசியிலேயே நீங்கள் அனைத்து விளையாட்டுகளையும் இலவசமாக பார்த்துக் கொள்ளலாம். அதனால உடனடியாக ஆர்டிஎம் கிளிக்கை உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய மறந்துடாதீங்க.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத்

ஒரு நாள் அன்னை சௌதா ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில் தனது மடியில் நிலவு வந்து இறங்குவது போன்று கண்டார்கள். இதை தனது கணவர் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவித்த பொழுது, எனது மரணம் நெருங்கிவிட்டது, எனது மரணத்திற்கு பின் நீங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த கனவிற்கு விளக்கம் கூறினார்கள். சிறிது காலங்களிலேயே கணவர் சக்ரான் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவினார்கள். கணவர் மரணத்திற்கு பின்பு அன்னை அவர்களின் தோழி கௌலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, கணவரை இழந்து 4 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்படும் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அவல நிலையையும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பின்பு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் துன்ப நிலையையும் எடுத்து கூறி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்டார்கள். சம்மதம் தெரிவித்த பொழுது இரு வீட்டு பெரியோர்களும் சேர்ந்து அவர்களுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து வைத்தார்கள். நபி அவர்கள் 400 திரகங்களை மகராக கொடுத்தார்கள். திருமணத்திற்கு பின் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகள்களான உம்மு குல்தும் மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். இப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்வுக்கு பாதுகாப்பு இருப்பதாக உணர்ந்தார்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய அபிசீனியா ஹிஜ்ரத்தின் பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் தான் நல்ல நட்பில் இருந்ததாகவும், தாங்கள் இருவரும் அபிசீனியாவில் பல சிரமங்களுக்கு மத்தியில் புது ஊரில் குடியேறி வாழ்ந்ததையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. சில நாட்களிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிற்கு திரும்பினார்கள். அங்கு நபி அவர்களிடம் அபிசீனிய மன்னன் பற்றியும், அங்கு ஹிஜ்ரத் செய்த தங்களுடைய தோழர்களின் நல் நிலையை பற்றியும் எடுத்து கூறினார்கள். ஆனால் மக்காவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. குறைசிகள் முஸ்லிம்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தினார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடுமையில் இருந்து தங்கள் தோழர்களை பாதுகாக்க மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுமாறு உத்தரவிட்டார்கள். அதன் பிறகு சில காலங்களிலேயே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அல்லாவின் கட்டளைக்கு ஏற்ப மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அதன் பிறகு சில காலங்களில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்களான மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் மகள்களான ருக்கையா, ஃபாத்திமா மற்றும் உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை மதினாவிற்கு அழைத்து கொண்டார்கள் நபி அவர்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் வயதானவர்களாக முதுமையடைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தனக்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கிய நாளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக கொடுத்தார்கள். இதை குறித்து இறைவன் ஒரு வசனம் இறக்கினான். அதில், ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்றோ பயந்தால், அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சமாதான ஒரு முடிவை செய்து கொண்டால் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை, அத்தகைய சமாதானமே போதுமானது என்பதாக இருந்தது அந்த வசனம். இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலத்திலேயே மக்காவில் இருந்த பொழுது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக நீண்ட இரவு தொழுகையின் போது இறைவன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக தனது நாடி நரம்புகள் யாவும் புடைத்து, சுவாச குழாயின் நரம்புகள் வெடித்து எங்கே மூக்கின் வழியாக இரத்தம் வழிந்தோடி விடுமோ என்ற அளவிற்கு தான் நின்று தொழுததாக கணவர் சக்ரான் அவர்களிடம் கூறிய ஹதீஸ்கள் உள்ளன. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஊர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அதிகாலை நேரத்திலேயே இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே தங்கள் உடல் சோர்வு பற்றியும் பொருட்படுத்தாமல் படைத்த இறைவனுக்கு பணிந்து தொழ வேண்டும் என்பதற்காக ஃபர்லான தொழுகை போலவே நஃபிலான தொழுகைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இரவு தொழுகையான தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது உள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுகையில் இந்த அளவு பேணுதலாக இருந்ததனால்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தினான்.
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரூஹ் இவ்வுலகை விட்டு பிரியும் நேரத்திலும் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உம்மத்துகளை நோக்கி கூறினார்கள் என்றால், அந்த தொழுகையின் மூலம் இம்மையில் நமக்கு தேவையான, நாம் கேட்க நினைத்த, கேட்க மறந்த அனைத்தையும் அல்லாஹ்

கொடுத்து விடுகின்றான். மறுமையின் நிலையும் சிறப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அதனால்தான் 5 கடமைகளிலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி வலியுறுத்தினார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் தொடரலாம்.

0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்று மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: நல்லது நேயர்களே, சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் எளிமையாக பழகுவதற்கு பண்பான குணம் உடையவர்கள், இன்னும் ஆரோக்கியமான நகைச்சுவை குணம் உடையவர்கள், மெதுவாக ஆடி அசைந்து நடக்கக்கூடியவர்கள். இதனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜில் கலந்து கொண்ட பொழுது கூட்ட நெரிசலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மிக விரைவாக கல் எறிவதற்கு நபி அவர்களிடம் அனுமதி பெற்றார்கள். ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓர் உணவை தானே சமைத்து அதை சௌதார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்ண கொண்டு வந்து கொடுத்தார்கள். இளமை துடிப்புடன் இருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த உணவை இப்பொழுதே என் முன்னே நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதாக வற்புறுத்தி கொண்டு ஊட்டிவிட முயற்சி செய்தார்கள் அன்னை சௌதா அவர்களுக்கு. ஆனால் சௌதா அவர்களோ, எனக்கு வேண்டாம், நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கின்றேன் என்று மறுத்த பொழுது அந்த உணவு கை தவறுதலாக அன்னை சௌதார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களின் முகத்தில் கொட்டிவிட்டது. இன்றைக்கு அக்கால் தங்கைகளுக்கு இடையே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் என்றால் வீடே இரண்டு பட்டு போயிருக்கும். ஆனால் நபிமார்களின் மனைவிமார்கள் தங்களுக்குள் எவ்வித கெட்டெண்ணமோ பொறாமை குணமோ இல்லாமல் இருந்ததனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெண்கள் தங்களுக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை, பிரச்சனைகளை ஊதி பெரிதுபடுத்தி ஆண்களிடம் கொண்டு செல்லாமல் அதை தங்களுக்குள்ளாகவே சுமூகமாக பேசி தீர்த்து கொண்டதனால்தான் அன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் நிறைந்திருந்தன. அன்னை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜு செய்து முடித்தவுடன், இந்த ஹஜ்ஜுக்கு பின் நீங்கள் உங்களது இல்லங்களிலேயே தங்கிக் கொள்ளுங்கள், இது அல்லாவின் கட்டளை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களை நோக்கி கூறினார்கள். அதன் பின் அன்னை அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பின்னும் கூட எங்குமே பயணம் செல்லவில்லை, மதினாவிலேயே தங்கியிருந்தார்கள். அன்னை அவர்கள் மிகவும் தயாள குணம் உடையவர்களாக விளங்கினார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அன்னை அவர்களுக்கு பை நிறைய திரகங்களை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த பையில் இருந்த அத்தனை திரகங்களையும் ஏழை மக்களுக்கும் மற்றும் தேவை உடையவர்களுக்கும் கொடுத்து விட்டார்கள். தங்களுக்காக அதில் எதையும் மிச்சம் வைத்துக் கொள்ளவில்லை, அனைத்தையும் தானம் செய்து விட்டார்கள். அன்னையின் பெயரால் 5 ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆடு ஒன்று இறந்துவிட்ட பின்பு அந்த ஆட்டின் தோலை உரித்து அதை பதனிட்டு எவ்வாறு பயன்படுத்தினோம் என்று சௌதார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்த அந்த ஹதீஸ் மூலமாக இறந்த ஆட்டினுடைய தோலை மட்டும் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸ், ஒருமுறை ஒரு மனிதர் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் வயதா, எனது தகப்பனாருக்காக ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்டார். அதை கேட்ட நபி அவர்கள், உனது தந்தையின் கடனை அடைப்பது எவ்வாறு உன் மீது கடமையோ அதுபோல இதுவும், எனவே நீங்கள் உங்கள் தகப்பனாருக்காக ஹஜ்ஜு செய்யலாம், ஆனால் முதலில் உங்களுக்கு ஹஜ்ஜு செய்த பின்னர் உங்கள் தகப்பனாருக்காக ஹஜ்ஜு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு வந்த ஹலீஃபாக்கள் அத்தனை பேரும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் மீது அளப்பரிய மரியாதையும் அவர்களின் நலன்களில் அக்கறையும் கொண்டிருந்தார்கள். அவர்களை பாதுகாப்பதும் கண்ணியப்படுத்துவதும் நம்மீது உள்ள கடமையாகும். அன்னை அவர்கள் 80 வயது வரை வாழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்தின் பொழுது அன்னை அவர்கள் இறையடி சேர்ந்தார்கள். அவர்களது உடல் ஜன்னத்துல் பகியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த சுவனமலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
0: நேயர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஸத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: இளமை, புதுமை, இனிமை.
4: இசையும் இசையும் பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு விடுமுறை, நீண்ட விடுமுறையிலும் பலர் இருக்கலாம், உங்களுடைய பயணங்கள் அத்தனையும் சிறப்பாக அமையட்டும். இந்த அளவில் உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து உங்களை சந்திக்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்காரு நம்முடைய தீரா இசையில உங்களை இனிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், அழகான பாடல்கள் எல்லாம் அடுக்கி வைத்து காத்துட்டே இருக்காரு மோகன். மீண்டும் நாம சந்திப்போம். அன்பு வணக்கம் நேர்களே.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
7: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். விளையாட்டாளர்களின் ஊதிய நிலுவை உள்ளிட்ட குவாலாலம்பூர் சிட்டி எஃப்சி நிர்வாகம் நிதி தொடர்பான சிக்கல்கள் கூடிய விரைவில் களையப்படும். அந்த கிளப் நிர்வாகத்தில் செய்யப்பட்ட சில மேம்பாடுகளை தொடர்ந்து முன்பு எழுந்த சில சிக்கல்கள் வெற்றிகரமாக கையாளப்பட்டதாக அதன் புரவலர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். அடுத்த பருவத்தில் இதே சிக்கல்கள் மீண்டும் ஏற்படாமல் தவிர்க்க நிதி நிர்வாக மேலாண்மை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிரம்பான் ஸ்ரீ பர்மாத்தா லடாங் சாலையில் உள்ள வீட்டின் பின்புறத்தில் தண்ணீர் வாளியில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 11 மாத பெண் குழந்தை நேற்று உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து இரவு 7:22 புகார் பெறப்பட்டதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது யத்தீம் ஒஸ்மான் தெரிவித்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த குழந்தை பாட்டியின் பராமரிப்பில் இருந்ததாக அவர் மேலும் கூறினார். தியாக திருநாள் பள்ளி விடுமுறையை ஒட்டி 300,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மலாக்காவுக்குள் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஊராட்சி அமைப்புகள், அது தொடர்பான நிறுவனங்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினரும் சுற்றுப்பயணிகளை வரவேற்க தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மூத்த ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துராயஸ் யசின் கூறினார். ஜப்பான் நாடாளுமன்றம் நாட்டின் பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய உளவுத்துறை மன்றம் தொடங்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. தற்போது காவல்துறை, வெளியுறவு அமைச்சு, தற்காப்பு அமைச்சு என சிதறிக் கிடக்கும் உளவுத்துறைகளை ஒருங்கிணைக்க இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என்று பிரதமர் சனாய் தக்காய்ச்சி தெரிவித்தார். தைவானில் தனது ஆண்டு முதலீட்டை 150 பில்லியன் டாலருக்கு அதிகரிக்க உள்ளதாக அமெரிக்க செல்லு நிறுவனம் என்விடியா அறிவித்துள்ளது. ஏற்றுமதியை மையமாக கொண்ட அந்த தீவை செயற்கை நுண்ணறிவு மையப்புள்ளியாக உருவாக்க இது வழிகோலும் என அந்த பெரு நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி ஜென்சன் ஹுவாங் தெரிவித்தார். விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து. தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் ஜஸ்டின் ஹோ 2 சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்துள்ளார். பிரான்சின் கிறிஸ்டோ போப்போவுடனான ஆட்டத்தில் அவர் கடுமையான போட்டியை தந்தார். இருந்தும் 21-13, 18-21, 14-21 என வீழ்ந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க தீரா இசை. உங்கள் விடுமுறை கால திட்டத்தில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம். உங்களுக்கு விடுமுறையா இருந்தாலும் உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறது எங்களுடைய முக்கியமான வேலை. இன்றைக்கும் உங்களுக்கு வேலையா? வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். அதே சமயத்தில் நிறைய பேர் பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னு புரியுது. உங்கள் பயணத்தை இன்னும் அழகான பயணமாக நாங்க காத்துட்டு இருக்கோம். 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள். வாங்க, இன்னும் நிறைய பேசலாங்க.

விடுமுறைக்கால திட்டத்தில் நாங்களுமே இணைந்து கொள்கின்றோம். புதன்கிழமை பொழுது இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம், இன்னும் உங்களோட நிறைய கதைகள் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கும். இன்றைக்கு 6 மணிக்கு மேல உங்களுக்காக உறவுகள் பற்றியும் நம்ம பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். அதனால எங்க போனாலும் தொடர்ந்து வாங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து நெரிசல்கள்லாம் வர்றது அப்படின்றது ரொம்ப சகஜம் தான். ஏன்னா பொதுவாக மலேசியர்களுக்கு இந்த வார இறுதி நாட்களோடு ஒட்டி வரக்கூடிய விடுமுறைகள் அப்படின்னா ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த ஊர் பயணமா இருக்கட்டும் அல்லது எங்கேயாவது சுற்றுலா பயணமா இருக்கட்டும் அதெல்லாம் நடக்கும். அதனால எப்போ நீங்க எங்க போனாலும் உங்கள் பயணத்தை கொஞ்சம் திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். நாங்களுமே அதை பற்றிய விவரங்களை உடனுக்குடன் நாங்கள் பகிர்ந்துகிட்டே இருக்கோங்க. தர்ம யுத்தம் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல அடுத்து பாடல் வரப்போகுது, கேட்கலாம், இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளை கோலலும் பொறுப்புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:37. கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:37.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்?
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
4: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனஸ் இன்ட்யூஷன். பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
5: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 to 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
6: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 0109-7219-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
7: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்.
8: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

ஜெயசந்திரன் எஸ் ஜானகி குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராய் செயல் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, மாலை 4:30 இன்றைக்கு ஹஜ் பெருநாளையொட்டிய சிறப்பு நாடகம் உங்களுக்காக தீராய் செயல் இடம்பெற திறக்காதுட்டு இருக்கு. இன்றைக்கு 5 மணிக்கு மேல உங்களுக்காக நிறைய விவரங்கள் பகிர்ந்துக்க போறோம். ஆரோக்கியம் சார்ந்த விவரம், பிறகு வியாபாரத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவருடைய சந்திப்பு, பிறகு 6 மணிக்கு மேல இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா பொதுவா அந்த தியாகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குடும்ப உறவுகள்ல வந்து நமக்காக அவங்கள பத்தி அதிகமா யோசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா மத்தவங்களுக்காக அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம குடும்பத்துல உறவுகள்ல நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கள பத்தி இன்றைக்கு 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதையில நீங்க பேச போறீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் காதுகிட்டு இருக்கு, அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்க

0: உமாராணி உங்களுக்காக.
1: திறன்களையும் வேலை வாய்ப்பு மேம்பாட்டையும் விரைவுபடுத்தும் திட்டம் பேஸ் மனிதவள அமைச்சின் HRD காப் வழியாக 10 வியூக திட்டங்களுக்காக 100 மில்லியன் ரிங்கிட். மேல் விவரங்களுக்கு www.hrdcorp.gov.my.
0: உங்களுக்காக
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் அரஃபாவிலிருந்து பரிசு. எழுத்து நசீமா வி.
1: இதையும் ஏன் விட்டுட்ட? இதையும் போட்டு உடச்சிரு.
2: என்ன பேசுறீங்க?
1: ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. என் மேல கோபம்னா நேரடியா என்கிட்ட காட்ட வேண்டியது என்ன? ஏன் வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் போட்டு உடைக்கிற?
2: அஸ்தஃபுல்லாஹ் அஸீம், தட்டு கை நழுவி விழுந்துருச்சுங்க. நம்புங்க, உங்க மேல ஏங்க நான் கோபத்தை காட்டணும்?
1: சாரா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நமக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. உன்னோட ஒரு பார்வை கூட எப்படியாப்பட்டது எதுக்குன்னு எனக்கு தெரியாதா?
2: ஓ, 10 வருஷம் ஆயிடுச்சா நம்ம கல்யாணம் ஆகி? உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு நினைச்சேன். பாக்க போனா 10 வருஷத்துல என் கூட வாழ்ந்த நீங்க என் குணம் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேச கூடாது.
1: பாரு, பேசும்போது அங்கு இங்கு திரும்ப வேண்டியதுல என் மேல அப்படி என்ன குறை?
2: என்னையே நம்ம பிள்ளை அம்மா இருக்கும், நீங்க செய்யறது சரியா?
1: நீ என்ன சொல்ல வர்ற? எனக்கு புரியல.
2: நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதானே வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறோம்.
1: ஆமா,
2: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே நான் தனியாளாவே நின்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிக்கிறேன்.
1: சரி,
2: ஆனா நீங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வரீங்க. வந்ததும் குளிக்காம கொல்லாம ஏன் கை கால் முகம் கூட கழுகாம படுத்து கொரட்டை விட்டு நல்லா தூங்குறீங்க? பொண்டாட்டி பிள்ளை குட்டிகளை பத்தி என்ன ஏதுன்னு அறவே கண்டுக்கிறதே இல்ல.
1: ஓ, புத்தி காட்டுறியா? அப்ப சரிதான், அந்த கடுப்பு தானே முதல்ல கட்டினேன்.
2: அது உங்க இஷ்டம். நான் அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதாம்.
1: என்னதான் பிரச்சனை சொல்லு. ஒரு வாரமா நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
2: ஒரு வாரமா? பல வருஷமா நான் மனவேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்போ இத்தனை நாளா நிம்மதி இல்லாத வாழ்க்கையத்தான் என் கூட வாழ்ந்துகிட்டு இருந்த, அப்படிதானே?
2: நீங்க என்னன்னு
1: நினைக்கிறீங்க? உனக்கு என்னதான் பிரச்சனை?
2: நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா உங்க பழக்க வழக்கத்தை மாத்திக்கிருங்க.
1: வாழ்க்கைங்கிற இந்த கப்பல்ல நான் தலைவன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் இழுத்த இழுப்புக்கு நீ அசைந்துதான் ஆகணும். இல்லைனா உன் அசைவுக்கு ஆடுற வேற கப்பலை தான் நீ தேடி போகணும்.
2: அப்படின்னா என்ன அர்த்தம்?

0: எனக்கு
1: புரியுது உன்னோட அலுப்பு அசதி கவலை எல்லாம். இருந்தாலும் பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. உன் மன உளைச்சல பிள்ளை கிட்டயா காட்டுவேன்?
0: நடந்துக்கணும் சரியா? செய்த தப்ப திரும்ப திரும்ப செய்ய கூடாது. இனி டீச்சர் போன் பண்ணி உன் மேல எந்த கம்ப்ளைண்டும் பண்ண கூடாது சரியா?
2: சரிம்மா, நானும் தப்பு செய்ய மாட்டோமா, மன்னிச்சிருங்கம்மா.
1: சரி சரி அம்மா, நீ போய் படுத்து தூங்குப்பா, நேரம் ஆகுதுல.
2: சரி நன்னி.
1: அல்லாவே, உனக்கு என்ன ஆச்சு சாரா? வர வர உன் போக்கு சரியில்லை, உனக்கு அதிகமா கோவம் வருது. அது சைத்தானோட குணம், தெரிஞ்சுக்கோ.
0: என்னால முடியலம்மா.
1: உன் கப்பலுக்கு நீ தான் தலைவியா இருக்கணும்னு நீ எடுத்த முடிவு இது. அது நிச்சயமா அலுப்பா தான் இருக்கும். அதுக்கு தான் நமக்கு உதவிக்குன்னு ஒரு ஆளு தேவை, பாரத்தை சமமா பகிர்ந்துக்கிறதுக்கு.
0: அடுத்த ஆளை நம்பி இருக்கிறத விட தனிமையே மேலுமா. மனவேதனை விட உடல் வேதனை ஒண்ணு பெருசு இல்ல. கொஞ்சம் ஓய்வு எடுத்தா உடல் அசதி மறைஞ்சு போயிரும். ஆனா மனவலி ஆண்டாண்டு காலமா அப்படியே இருக்குமா. அதை விட இதுவே மேல்.
1: இதுதான் நீ, அதனாலதான் அம்மர் இப்படி ஆயிட்டான்.
0: என்னமா சொல்றீங்க, எனக்கு புரியல.
1: ஆமா, அவன் வாப்பா நினைப்பு இருக்கான்னு அவன் கிட்ட கேட்டிருக்கியா? அவன் அப்ப ஏக்கம் அவனுக்கு இருக்காதா என்ன? அவனுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு சாரா. அதுல 1000 ஏக்கங்களும் ஆசைகளும் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் உங்க உணர்ச்சிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறீங்களே தவிர அம்மரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. அதனுடைய விளைவு அம்மர் அனுபவிக்கிறான், அதான் இப்படி நடந்துக்கிறான்.
0: ஆனா நான் அம்மர் அவங்க வாப்பாவை சந்திக்க தடை ஏதும் விதிக்கலையேமா.
1: அது உண்மைதான். ஆனா நீயும் அவன் அப்பனும் சந்திக்கிற போதெல்லாம் ஒரே சண்டை தான் போடுறீங்க. அதெல்லாம் அவன் மனச பாதிக்காதுன்னு நீ நினைச்சியா?
0: இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லம்மா, அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: உண்மைதான், அவன் மனச பத்தி நீங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணது உண்டா? கிடையாதே, அவன் மன போராட்டத்தோட வெளிப்பாடு தான் இவ்வளவு பிரச்சனை.
0: 2 ஆகுதுமா, இன்னும் அவனுக்கு இந்த வாழ்க்கை பழக்கத்துக்கு வரல.
1: என்ன சொல்ற,
0: இஷ்டமோ கஷ்டமோ இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ அவன் கத்துக்கணுமா? உடைந்த ஜாடி மீண்டும் ஒட்டாதுமா, இது உறுதியான முடிவு.
1: நீ ஒரு அவசர குடுக்க. இம்ரானை கல்யாணம் பண்ணும் போதும் நீ அப்படித்தான். உங்க அத்தா பேச்ச நீ எங்க கேட்ட? நல்லா யோசனை பண்ணிக்கங்க, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குன்னு சொன்னாங்க. கேட்டீங்களா இல்லையே? எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இப்போ அதே புத்தி எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்கள, தலாக்கு.
0: அதுக்கு காரணம் நான் இல்ல, அவரு தான்.
1: எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீ அவசரப்படாம நிதானமா இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கலாம் இம்ரானுக்கு. ஆம்பளைங்க அப்படிதான் சாரா. எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் பிள்ளைய பத்தி யோசிச்சிருக்கணும் இல்லையா?
0: போதுமா, எனக்கு அவர் பேரை கேட்டாலும் எரிச்சலா இருக்கு.
1: ஓ,
0: அம்மார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் அவங்க கிட்ட எப்படி எடுத்து சொல்றதுன்னு.
1: எனக்கு அம்மார பத்தி கவலை இல்லடி,
0: என்
1: கவலை எல்லாம் உன்ன பத்தி தான். இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னோட இந்த திடகாத்திர நாடகம் சொல்லு பாப்போம்.
3: எனக்கு பயமா இருக்கு அம்மா. எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா நீ என்ன குத்த சொல்ல கூடாது. ஆமா,
4: எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நீ திரும்ப சரினே.
1: 1 தூரத்துக்கு உங்க ரெண்டு பேர் குரலும் கேக்குது. என்ன திறமைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க?
4: அப்படியா நன்னி?
1: ஆமா.
4: அப்ப நானும் நயமனோன்னு பேசுனது உங்களுக்கு கேட்டுதா?
1: ஐ, நன்னிக்கு தெரியக்கூடாது, அப்படி என்ன ரகசியம்?
4: ஓ, அப்படின்னா நன்னிக்கு வேலைங்கள தானே?
1: ஆமா, பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க என்னன்னு. அப்படி என்ன திட்டம் போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும்?
4: சொல்லிட்டு அதுக்கு மேல அது ரகசியமே இருக்காதே.
3: ஆமா மாமி, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா ஏதாவது தவறு செஞ்சு அவன் அம்மா அவன் அடிக்கிறதுக்குள்ள நான் அவனை ரெண்டு சாத்து சாத்திருவேன்.
1: நல்லா கேட்டுக்கோ அம்மாரே.
4: கேக்குது நன்னி. அன்னைக்கு அம்மா அழுததை பார்த்தது பிறகு நான் இனிமே தப்பு செய்யறது இல்லன்னு முடிவு எடுத்திருக்கேன்.
1: அல்ஹம்துலில்லா.
4: இது உறுதி நன்னி.
1: நன்னி பேரன்னா நன்னி பேரன் தான். இனி கவலை இல்லாம உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போவேன்.
3: அப்போ இந்த வருஷம் நீங்க மக்கா போறது உறுதி, அப்படித்தானே மாமி?
1: அல்ஹம்துலில்லா நயீம், இன்ஷா அல்லாஹ் அப்படித்தானு வச்சுக்கையே. மத்தது அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கும்பா.
3: அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ஒரு வழியா அல்லாஹுடைய விருந்தாளியாக உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிருக்கு.
1: சுக்ர் அல்ஹம்துலில்லா.
4: நன்னி நன்னி.
1: ஏன்பா?
4: அங்க துவா கேக்க சிறப்பான ஒரு இடம் இருக்குன்னு எங்க உஸ்தாத சொன்னாங்க. உண்மையா?
1: உண்மைதான்பா. அந்த இடத்துக்கு பேரு என்னன்னு உனக்கு தெரியுமா?
4: தெரியாது நன்னி.
1: ஐ, உங்க உஸ்தாதா சொன்னதா சொன்னியே?
4: ஆமா நன்னி, ஆனா எனக்கு யாகம் இல்லையே.
1: இது வேற ஒண்ணும் இல்ல, கிளாஸ்ல பாடத்தை கவனிக்காம விளையாடி இருப்ப, அதான் ஞாபகம் இல்லன்னு சொல்ற.
4: இல்ல நன்னி, நான் விளையாடல.
1: அப்புறம்
4: மறதிங்கிறது சகஜம்தானே நன்னி?
1: அது சரி,
4: நீங்க மறப்பீங்களே அடிக்கடி, அந்த மாதிரிதான்.
1: உன்ன சொன்னா நீ என்னையே சொல்றியா? ஆமா அமர், துவாக்கு மிக உகந்த ஒரு இடம் இருக்கு அங்க, அரஃபா நேரத்துல. அரஃபா நேரங்கிறது எப்போன்னு தெரியுமா உனக்கு?
4: எப்போன்னு?
1: அதாவது துல்ஹஜ் பிற 9வது நாள் சூரியன் உதயமாவினதுல இருந்து மறுநாள் அதாவது துல்ஹஜ் பிற 10வது நாள் ஃபஜ்ர் நேரம் வரைக்கும்.
4: அப்படினா என்ன துவா செஞ்சாலும் கிடைக்குமா நன்னி?
1: இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா நிச்சயம் கிடைக்கும்பா.
4: நன்னி, அப்படினா எனக்காக ஒரு துவா கேக்குறீங்களா நன்னி? ஒன்னே ஒன்னுதான், ப்ளீஸ் நன்னி ப்ளீஸ்.
1: நிச்சயம் கேப்பம்பா.
3: அம்மா, ஒன்னே ஒன்னுதான், கூட கேட்க கூடாது, அண்ணனும் ஒரு துவா கேட்கணும்.
4: நீங்க என்ன துவா கேட்க போறீங்க?
3: இருக்குலா, அரஃபா மலைங்கிறது ரஹ்மத்துடைய மலைனோ ஜபல் ரஹ்மானு சொல்லுவாங்க. அங்கதான் ஆதம் நபியும் அவ்வா அம்மாவும் சந்திச்ச இடம், அப்படித்தானே மாமி?
1: ஆமாப்பா, உண்மைதான். ஏன், உனக்கும் ஒரு வளம் கிடைக்க துவா செய்ய சொல்ல போறியா என்ன?
4: நன்னி, அப்படின்னா பேந்து போனவங்க ஒன்னா சேருவாங்களா அங்க துவா செஞ்சா?
1: இன்ஷா அல்லாஹ், ஹலாலான துவா எதுவா இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான்பா.
0: யா அல்லாஹ், அம்மார் ஏன் இந்த அவசரம் பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. நயமான சட்டை எல்லாம் நனைஞ்சு போச்சு.
5: சேருமான்னு
0: தெரியல, பெருசா இருக்குமோ என்னவோ. ஓகேவா?
3: பரவாயில்ல சாரா, ஆறுன தண்ணி தானே, ஜூஸோ காஃபியா இருந்தா சொல்லலாம். இது கொஞ்ச நேரத்துல காஞ்சிடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கறேன்.
0: சரி சரி, அப்படின்னா நான் தொடச்சி விடுறேன், அப்பதான் சீக்கிரம் காயும்.
3: இல்ல பரவாயில்ல, நானே தொடச்சுக்கிறேன்.
0: குடு,
3: இந்தா இந்த தட்டை கொண்டு முன்னாடி குடுப்போ.
0: அதுவும்
3: இல்லாம அம்மா ரொம்ப நல்ல பையன், அவனோட பழகிறதுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு.
6: சாப்பாடு வர லேட் ஆகுதோ, இடையில ஆர்என்ஆர் இருக்குங்க.
3: இந்த சட்டை ஓகே ஆயிடுச்சு, கொண்ட சாரா அந்த தட்டை நானே முன்னாடி எடுத்துட்டு போயிடுறேன்.
0: குடு. பரவாயில்ல நாயம், நானே கொண்டு போறேன்.
3: இல்ல இல்ல, நான் கொண்டு போறேன்னு
6: சொல்றேன்ல. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இது என்ன மஜ்லிஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க? துஆ சலமத்துவதா ஆளுங்க வந்திருக்கிற நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் தட்டை கையில வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல?
0: உங்களுக்கு என்ன கடுப்பு?
3: சரி சரி சரி, இந்த சாப்பாடு கீழே சிந்தறதுக்கு முதல்ல நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ முதல்ல அவனை சரி கட்டு சாரா, அப்புறம் வேற பிரச்சனையில கொண்டு போய் விடுவான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் இம்ரான், கொஞ்சம் நகர்த்துக்கீங்களா? கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம். ரொம்ப நன்றி.
6: ரொம்பதான் அடக்க ஒடுக்கமா போறான். என்ன மரியாதை, என்ன நடிப்பு!
0: அடுத்தவங்களை காட்டியும் மரியாதை தான். ஆளுங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் வீடு மாதிரி நடந்துகிட்டு. இப்ப எதுக்கு அடுப்பங்கர பக்கம் வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். ஒரே புழுக்கமா இருக்கு.
6: ஓ அப்படியா சங்கதி? அதான் அம்மாருக்கு கண்டதா சொல்லி கொடுத்து என்ன இங்க வரவிடாம பண்ணிருக்க.
0: வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க.
6: அப்படி இல்லைனா ஏன் உங்க அம்மா ஹஜ்ஜுக்கு புறப்படுற துவா சலாமத் மஜ்லிஸ் நடக்கிறது எனக்கு தெரியாம போச்சு?
0: தெரியாம தான் வந்தீங்களாக்கும். ஆமா, நான் இப்ப அம்மாருக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க. பார்த்து பேசுங்க சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம ஒன்னா வாழ்ந்தப்ப கூட நீங்க எங்களை பத்தி என்ன ஏதுன்னு கண்டுக்கவே இல்ல. பிரிஞ்சு வாழ்றப்போ அதுக்கு மேல அறவே நஃப்கா கூட குடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது நியாயம் தானே?
6: சும்மா பேச்ச மாத்தாத. உனக்கும் அந்த நயீம் பையலுக்கும் தொடர்பு இருக்குதானே? சொல்லு.
0: உங்களுக்கு என்ன? ஏன் கூடாதோ? இல்லதானே? அப்புறம் ஏன் சொல்லுறீங்க?
6: முன்னாடியே
0: உங்க மனசுல எனக்கும் அம்மாருக்கும் இடம் இல்ல. அப்படி இருக்கையில இவ்ளோ நாள் கடந்து நான் மனசு மாறதுல என்ன அதிசயம்?
6: ஹலோ
0: மிஸ்டர் இம்ரான், நான் இன்னும் உங்க மனைவிங்கிற நினைப்பா? பாருங்க, எங்க அம்மாவுக்காக இக்லாஸா வந்திருக்கீங்கன்னா இந்த மஜ்லிஸ் முடியற வரைக்கும் கண்ணுல படாதீங்க. சொல்லிட்டேன்.

0: மறந்துடாத சாரா, பொறுமைய கையாளு, மனம் போன போக்குல போகாத. என்ன சரியா?
1: இன்ஷா அல்லாம்மா, நீங்களும் உடம்ப பாத்துக்குங்க.
0: சரிம்மா,
1: சலாமத்தா போயிட்டு நல்ல முறையில ஹஜ்ஜ நிறைவேற்றி மப்ரூரான ஹஜ்ஜி கடிச்சு சலாமத்தா வீடு திரும்ப நானும் துவா செய்யறேம்மா. ஃபியாமானில்லா,
0: அமீன், இன்ஷா அல்லா.
1: இந்த வருஷம் ஹஜ் பெருநாள் நானும் அம்மாரும் தனியாதமா கொண்டாடணும்.
0: மூணு பேரா கூட கொண்டாடலாம் தான். நீ தான் அடம் பிடிக்கிற.
1: கொண்டாடலாம் தான், ஆனா நீங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாம போயிடுமே.
0: என்னோட இல்ல சாரா, நான் சொல்ல வந்தது.
1: என்னமா?
0: அவன் அப்ப இம்ரானோட
1: ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நீ நம்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தியாகத்தை நினைச்சு பாரு. அந்த தியாகத்தோட பின்னணியில இருக்கிற மகத்துவத்தை புரிஞ்சுக்க பாரு. அப்பதான் தியாகத்தோட உன்னதமான நிலை என்னங்கிறது உனக்கு விளங்கும்.
1: நீங்க என்ன சொல்ல வரீங்க?
0: தியாகத்தோட உள்ளார்ந்த அர்த்தத்தை உன்னை தெரிஞ்சுக்க சொல்றேன். படைச்ச ரப்புக்காக சொத்து, சுகம், நேரம், காலம், அறிவு, ஆற்றல், ஆன்மா எல்லாத்துலயும் தியாகம் இருக்கணும். அதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சரிதியோட மறைமுக மகோனதம். அதைத்தான் நாம ஆராய்ச்சி செய்யணும். உன்னோட அகங்காரத்தை தூக்கி எறி. உங்க ரெண்டு பேரோட ஆணவத்தையும் தியாகம் பண்ணுங்க அம்மாருக்காக. உங்க அகம்பாவத்தால யாருக்கு என்ன லாபம்? மனசெல்லாம் ஒரே ரணகணமே தவிர மகிழ்ச்சி.

0: சொல்றதுன்னே தெரியலம்மா.
1: இதனால பாதிக்கப்படுறது யாரு? உன் மகன் அம்மா தான். பாவம் அவன். இம்ரானுக்கு உங்க ரெண்டு பேத்து மேலயும் இன்னும் பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க ரெண்டு பேத்தோட அகந்தையினால உங்க பிள்ளைதான் பாதிக்கப்படுறான். எனக்கு தெரியும் உன் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குன்னு. ஆனா அல்லாஹுக்காக, உன் குடும்பத்துக்காக நீ விட்டு கொடுத்தீனா அல்லாஹும் உனக்கு உதவி செய்வான் சாரா.
0: சொல்றது சின்னாங்குதான், செயல்படுத்துறது
1: கஷ்டம் தாமா. அதுக்கு பேர் தான் தியாகம். சுலபமா இருந்ததுனா அதுக்கு பேரு தியாகம் இல்லையே. சாரா, உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் வயசு இருக்கு. மனம் போன போக்குல முடிவெடுக்காதீங்க. இந்த தற்காலிக பிரிவு உன் வாழ்க்கையில தெளிவான முடிவெடுக்கிற ஒரு முதிர்ச்சியான சிந்தனைய கத்து தந்திருக்கும்னு நினைக்கிறேன். உன் மவன் அம்மார பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் தகப்ப இல்லாத ஒரு குழந்தையா வாழ போறான் சொல்லு.
0: அப்போ நடந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த இம்ரான் கூட என்ன சேர்ந்து வாழ சொல்றீங்க அப்படித்தானே?
1: நடந்ததெல்லாம் நீங்க எப்பவோ மறந்துட்டீங்க தான். என்ன, உங்களுக்குள்ள இருக்கிற தலைகணம் உங்க சிந்தனைய ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க இருமாப்ப தியாகம் பண்ணுங்க. அந்த எண்ணத்தை மனசை விட்டு அழிச்சிடுங்க. அப்பதான் தெளிவான சிந்தனை பிறக்கும். அம்மா சொல்றத நம்பு சாரா. வாழ்க்கையில தியாகம் பண்றது தப்பு இல்ல சாரா. அதற்காக அல்லாவிடத்துல மகத்தான கூலி இருக்குமா.
0: அல்லா,
1: அப்படிதான். அல்லாவோட நினைப்பு எப்பவும் இருக்கணும். துண்டிச்சிடாதம்மா, அவன் தான் நமக்கு உதவக்கூடியவன். உன் மகனோட எதிர்காலத்துக்காக உன்னால எதையும் சாதிக்க முடியுமா சாரா?

0: எப்படி இருந்தாரா? இன்னும் சூடாதான் இருக்கா?
1: ஆமா, மருந்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் குறைவா இருந்துச்சு, இப்ப மறுபடியும் சூடா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு.
0: அவங்க நன்னி மேல உள்ள ஏக்கம் போல. டேய், சீக்கிரம் நல்லா ஆயிடுடா மாரு, இல்லனா நாளைக்கு எப்படி ஹஜ்ஜி பிறநாள் கொண்டாடுறது? அண்ணன் கூட குர்பான் ஆடு மாடு பார்க்க வரேன்னு சொன்ன, இப்படி காய்ச்சல்ல படுத்துக்கிட்டா எப்படி அண்ணன் கூட வருவேன்?
1: நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், இன்னுமே வேலைக்கு ஆகல. அறவே பேச மாட்டேங்கிறான். சாப்பாடு தண்ணி கூட பழு கட்டாயப்படுத்தி வேண்டியது இருக்கு.
0: அம்மார், அம்மார், நல்ல பிள்ளைல அண்ணன் சொல்றத கேப்பியான். அம்மாருக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு, அண்ணன் வாங்கி
2: தரேன்.
0: நிஜமாடா, வாங்கி தர்றேன்.
2: எனக்கு வாப்பா வேணும்.
0: அப்புறம் காய்ச்சல் குணமாகாதுரா, வாப்பாவ நாம வர சொல்லுவோம். என்ன வாப்பா, அம்மா கூடவே இருக்கட்டும்.
1: அப்படின்னா அம்மா உங்க வாப்பா போற வரைக்கும் உங்க சின்ன நானி வீட்டுல இருக்கேன், சரியா?
2: எனக்கு அம்மா வேணும், வாப்பா வேணும், எனக்கு ரெண்டு பேரும் வேணும்.
1: ஏன் அடம் பிடிக்கிறேன்? எத்தனை தடவை சொல்றது, அம்மா உங்க வாப்பா ஒரே வீட்டுல இருக்க முடியாது, முடியாது, முடியாது. புரியுதா உனக்கு?
2: வெளியில போறேன், இருக்க
1: மாட்டேன். காய்ச்சல் சரியாகலடா. அம்மார், அம்மார், அம்மார்,
0: அம்மார்,
1: அம்மார், அம்மாருக்கு என்ன ஆச்சு? அம்மார் எழுந்துரு, அம்மார் எழுந்துரு, அம்மார்.

0: நீ பாப்பா அம்மாரை விட்டு எங்கேயும் தூரமா போக மாட்டேன்.
1: அம்மா பாப்பா என் கூட இருந்து திட்ட மாட்டீங்களே?
2: இல்ல அம்மார், அம்மா திட்ட மாட்டேன், பயப்படாதே.
0: பாப்பாவும் அம்மாவும் நீ எப்பவுமே உன் கூடவே இருப்போம், சரியா?
2: வாப்பா இருந்தாலும் இனி அம்மா உன் சின்ன நன்னி வீட்டுக்கு போக மாட்டேன், அம்மாவும் கூடவும் பாப்பா கூடவும் தான் இருப்பேன், சரியா?
1: உண்மையாலுமா?
2: உண்மையாமா?
1: எத்தனை நாளைக்கு? அச்சு பிறநாள் வரைக்குமா?
0: இல்ல அம்மா, இனி எப்பவுமே உங்களோடவே இருப்பான்.
1: அப்படின்னா முன்ன போல நம்ம எல்லாரும் இனிமே ஒன்னாதான் இருக்க போறோமா?
2: உண்மைதான் அம்மா.
1: அம்மா இன்னைக்கு என்ன தேதி?
2: பொறுமை பொறுமை, கையில உள்ளதையும் புடுங்கிக்க போகுது. இரு அம்மா கழட்டி விடுற முத.
1: தேதி எத்தனைமா? இஸ்லாமிய தேதி
0: 9 துல்ஹஜ். ஏன் கேக்குற?
1: அப்படியே நான் நன்னி இன்னைக்குதான் அரஃபால உக்கு செய்வாங்க தானம்மா?
2: ஆமா, ஏன் கேக்குற?
1: நன்னி நான் கேட்டத நிறைவேற்றிட்டாங்க.
0: என்ன சொல்றமா?
1: அரஃபால நன்னி ஆதம் நம்பியும் ஹவாவும் ஒன்னு செஞ்சது போல அம்மாவும் பாப்பாவும் ஒன்னு செய்யற துவா செய்யறதா சொன்னாங்க. ஐ நன்னியோட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ்.
0: அல்ஹம்துலில்லாஹ்.
2: சரி, நம்ம நன்னி கிட்ட தெரிவிக்கலாமா? ஏய் அம்மா, எங்க போற? உனக்கு இன்னும் உடம்பு சரியாகல.
1: நான் நாயம்மனை பார்க்க போறேன். அவங்க நன்னி கிட்ட கேட்க சொன்ன துவா கபூல் ஆயிடுச்சுன்னு கேட்க போறேன்.
2: நாயம் நன்னி கிட்ட துவா கேட்க சொன்னாங்களாடா?
1: ஆமா அம்மா.
0: அப்படின்னா அது கபூலா? இன்னும் நாளாகும்.
1: அப்படின்னா
0: ஒண்ணும் இல்ல அம்மாரு. போய் நீ நயம் அண்ணனை பாரு, வெளியில தான் இருக்காங்க.
1: சரி பாப்பா.
2: நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க?
0: என்ன சொன்ன?
2: நயம பத்தி தான்.
0: ஆமா, அவன் என்ன துவா கேட்க சொல்லிருப்பான்?
2: வருத்தம் தான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா
0: வருத்தந்தான். லேட்டா உன்னை ருஜி பண்ணதுக்கு. உன்னை பிரிஞ்சிருக்கிறது உன் கூட தினமும் சண்டை போடுறதை விட கொடுமையானதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை தலாக்கு விட்டுருக்கவே மாட்டேன். இனி தினமும் நமக்குள்ள சண்டை வந்தாலும் பரவாயில்லை, நீ என் கண்ணுக்கு எதிரில தான் இருக்கணாமா.
2: புதுசெல்லாம் அப்படித்தான், போக போக எப்படியோ.
0: சாரா,
2: என்னங்க?
0: ரொம்ப நன்றி சாரா.
2: எதுக்கு?
0: எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு. இனி நம்ம வாழ்க்கைங்கிற கப்ப ஒரே இலக்க நோக்கி தான் பயணிக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம பிள்ளைக்காக நீ உன்னோட உணர்வுகளை தியாகம் பண்ணியிருக்க. நிச்சயமா இனி உன் தியாகத்தை வீணடிக்க மாட்டேன், என்ன நம்பு. இது உறுதி சாரா.
2: அல்ஹம்துலில்லாஹ்.

0: என்னம்மா? அம்மா இங்கதான் இருக்கேன் அம்மார், இங்கதான் இருக்கேன், பயப்படாதே.
1: அப்பாவும் இருக்காங்களா?
2: அப்பாவும் இங்கதான் இருக்கேன் அம்மா.

0: நேர்களே, இதுவரை நசிமா பி எழுதிய அரஃபாவிலிருந்து பரிசு ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சைத் நசீர், சஸ்ரீன் சுல்தான், சமீமா ஜப்பார், அமீர் அப்பாஸ் மற்றும் முகமது இஸ்வான் அலிஷ் ஆகியோர் பங்கேற்றனர்.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்று இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி ஒளியேற உள்ளது. செவியேற்க தவறாதீர்கள்.
1: இளமை, புதுமை, இனிமை.
2: ஏ குருவி, குருவி, குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி,
3: ஓ சோழி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க பிட்டத்துல

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
2: நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
3: சமையலர சின்னம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: லிங்கம்ஸ்
5: சுஹாகாமியின் ஆண்டறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்படும். குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை உயர் நெறியை வலுப்படுத்துகிறது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாகாமின் ஆண்டறிக்கை இன்னும் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை. இருப்பினும் அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் அவ்விவகாரம் குறித்து ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். வழக்கமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எதனையும் அரசாங்கம் தீர்மானிக்கும் முன் சுஹாகாமின் ஆண்டறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என்று கூறினார். முன்னதாக கடந்த ஆண்டு தைபிங் சிறை விவகாரம் தொடர்பான அறிக்கையை ஆய்வு செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு மலேசிய சிறைத்துறை முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. மற்றொரு நிலவரத்தில், ஏப்ரல் தொடங்கி இம்மாதம் வரை பிகேஆரில் 5000-க்கும் அதிகமான புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக பிகேஆர் தகவல் பிரிவு தலைவருமான டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். எந்தவொரு பெரிய திட்டம் அல்லது சிறப்பு விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படாமலேயே இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது என்றார் அவர். இதற்கிடையில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு லம்பா பந்தை முழுவதும் 72 மாடுகள் விநியோகிக்கப்பட்டதாக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஃபாமி கூறினார். அப்பகுதியை சுற்றியுள்ள பள்ளிவாசல்கள், சூறாவ்கள், குடியிருப்போர் சங்கங்கள் மற்றும் ருக்குந்த தங்க அமைப்புகளுக்கு விநியோகிக்கப்பட்டது என்றார் அவர். இதனிடையே நிலுவையில் உள்ள கோலாலம்பூர் சிட்டி எஃப்சி விளையாட்டாளர்களின் ஊதியம் உள்ளிட்ட அணி தொடர்பான அனைத்து நிதி நிர்வாக சிக்கல்களுக்கும் கூடிய விரைவில் தீர்வு காணப்படும் என அதன் புரவலருமான டத்துஃபாமி கூறினார். தாம் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டதில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட மேம்பாடுகளின் வாயிலாக இதற்கு முன்னர் எழுப்பப்பட்ட விவகாரங்கள் மேலும் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக நிதி இனியும் பெரிய சிக்கலாக இருக்காது என தாம் நம்புவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இது அடுத்த பருவத்துக்கும் தொடர்வதை தவிர்க்க நிதி நிர்வாக கூறுகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். மலேசிய குடிநுழைவுத்துறை 2022 முதல் இதுவரை 994 ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தீர்வு கண்டுள்ள நிலையில் 77 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துள்ளது. இவ்வாண்டு மட்டும் 23 ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் வழி 8 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷபான் தெரிவித்தார். துறை ஊழியர்களிடையே உயர் நெறியை வலுப்படுத்தவும் முறைகேடுகளை ஒடுக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார் அவர். சுகாதார அமைச்சர் நிர்மாணிக்கவுள்ள புட்டாலிங் ஜயா பொது மருத்துவமனை நில விவகார செயல்முறையை எளிதாக்கும் அதேவேளை விரைவுபடுத்தவும் சிலாங்கூர் மாநில அரசாங்கம் தயாராக உள்ளது. இப்புதிய மருத்துவமனை புட்டாலிங் வட்டார குடியிருப்பாளர்கள், குறிப்பாக புட்டாலிங் ஜயா, சுபாங் ஜயா, பூச்சோங்கில் வசிப்பவர்களுக்கு நன்மை பயக்கும் என மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இந்த முன்னெடுப்புக்காக சுகாதார அமைச்சர் தொடர்புடைய நிறுவனங்கள் மாநில பொருளாதார திட்டமிடல் பிரிவு உபேன், பெட்டாலிங் மாவட்ட நில அலுவலகம், பெட்டாலிங் ஜெயா மாநகர் மன்றம் உள்ளிட்ட மாநில அரசு அதிகாரிகள் இவ்வாரம் சம்பந்தப்பட்ட தளத்தில் ஆய்வு மேற்கொள்வர் என்று அவர் கூறினார். பெட்டாலிங் வட்டார மக்கள் தொகை தற்போது 2.3 மில்லியனை எட்டியுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முன்னாள் தலைவர் தான்சுரியா ஜம்பாக்கி தன்னை தொடர்பு படுத்திய குற்றச்செயல் அச்சுறுத்தல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் ஆல்பர்ட்டை முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது, அந்த தொழிலதிபருடன் எவ்வித தொடர்பும் இருந்ததில்லை என்று அவர் வலியுறுத்தினார். சபாவில் உள்ள அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஊழல் முறைகேட்டை அம்பலப்படுத்த முயன்றபோது ஸ்ரீ அசாமிடம் இருந்து தனக்கு மிரட்டல்கள் வந்ததாக கூறி May 13 ஆல்பர்ட்டே காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவுவதற்காக காவல்துறை விரைவில் தான்ஸ்ரீ அசாமுக்கு அழைக்கும் என்று புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் கூறியிருந்தார். பள்ளி விடுமுறை, ஹஜ் பெருநாள் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு மலாக்காவுக்குள் 200,000 வாகனங்கள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் டத்துரைஸ் யசின் கூறினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை சிறந்த முறையில் வரவேற்க ஊராட்சி தரப்பினர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. இக்காலகட்டத்தில் சீரான போக்குவரத்து, நிர்வாகம், சுற்றுச்சூழல் தூய்மை, பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய நீர்த்தியான தயார் நிலை நடவடிக்கை அவசியமாக உள்ளது என டெத்தோரைஸ் யாசின் மேலும் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
6: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
4: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
5: வியட்நாம் அதிபர் தோலாம் அடுத்த வாரம் பிலிப்பீன்ஸுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மணிலா தகவல் வெளியிட்டது. இதன் வாயிலாக வட்டார ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ஜூனியர் எண்ணம் கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. May 31 தொடங்கி ஜூன் 1 வரை நடைபெறும் லாமின் 2 அலுவல் பயணம் வர்த்தக பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என மார்கோஸின் அலுவலகம் தெரிவித்தது. அமெரிக்க நட்பு நாடான பிலிப்பீன்ஸ் மார்கோஸ் தலைமைத்துவத்தின் கீழ் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த முனைகிறது. ஹோர்மஸ் நீரிணையில் அண்மையில் தென்கொரிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த அந்நாட்டு அரசாங்கத்தின் விசாரணை முடிவுகளை வெளியுறவு அமைச்சு புதன்கிழமை வெளியிடவுள்ளது. தென்கொரியாவின் முதன்மை கப்பல் நிறுவனமான HMM கோவின் HMM நாமு கப்பல் அடையாளம் தெரியாத இரு பொருள்களால் இம்மாதம் 4 வான்வழியாக தாக்கப்பட்டது. இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட தரப்பை அடையாளம் காண அப்பொருள்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இயந்திர பாகங்கள் மீது துல்லியமான ஆய்வு நடத்தப்படுவதாக விசாரணைக்குழு கூறியது. MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பல் ஹந்தா வைரஸ் தொற்று பரவலுடன் சம்பந்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது என உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் டெட்ரோஸ் அதனம் கெப்ரியேசஸ் கூறினார். தற்போது தனிமைப்படுத்தப்பட்ட அக்கப்பல் பயணிகளில் ஒருவரிடம் இத்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் தகவல் வெளியிட்டது. மொத்த பயணிகளில் 3 பலியான நிலையில் May 2 தொடங்கி புதிய மரணங்கள் பதிவாகவில்லை. நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறிய கப்ரியசஸ் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது என்றார். இந்தியாவை தாக்கும் கடுமையான வெப்ப அலையின் ஆபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உயரும் வெப்பநிலையை எதிர்கொள்ளும் நிலையில் அதன் கடுமையான தாக்கத்துக்கு எதிராக அனைவரும், குறிப்பாக சிறார், முதியவர், வெளியில் வேலை செய்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தினார். இந்தியாவிலேயே மிக அதிகமான வெப்பநிலையான 47.4 செல்சியஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாண்டா நகரில் பதிவாகியதாக இந்திய வானிலை துறை குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு ஓட்டப்பந்தயம். நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை ஹாங்காங்கில் நடைபெறும் 20 வயதுக்கு உட்பட்ட ஆசிய தடகள போட்டியில் 100 மீட்டர் அஞ்சல் போட்டியில் சிறந்த நேரத்தை பதிவு செய்வதற்கான உறுதிப்பாட்டை தேசிய இளம் வீரர் டேனிஷ் இஃப்திகார் முகமது ருஸ்லி கொண்டுள்ளார். டேனிஷ் இர்வான் தம்ரின், முகமது ஜூல் டேனிஷ் ஜமாரி, முகமது சயின் அமீன் ரோஸ்லான் ஆகிய மூவருடன் அவ்வோட்டத்தில் டேனிஷ் பங்கேற்க உள்ளார். முன்னதாக மலேசிய விளையாட்டுப் பள்ளிகள் மன்றம் MSSM நிலையிலேயே போட்டியிட்ட வேளை ஓட்டத்தை மேம்படுத்த பன்னாட்டு அரங்கிலும் தமது அணி போட்டியிடுவது அவசியம் என டேனிஷ் இஃப்திகார் குறிப்பிட்டார். சுஹாகாமின் ஆண்டறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்படும். குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை உயர் நெறியை வலுப்படுத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையில் தொடங்குதம்மா தீரா இசையில் இருக்கும் போது இசை அப்படியே அள்ளி அள்ளி வழங்குறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு புதன்கிழமை பொழுது எல்லாரும் விடுமுறையில் இருக்கீங்கன்னு புரியுது. இருந்தாலும் இப்போ நிறைய பேர் பயணத்தில் இருக்கலாம், வீட்டில் இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், ஒரு சிலருக்கு வேலையாக கூட இருக்கலாம். உங்கள் எல்லோரையும் இன்னும் இந்த பொழுதை அழகாப்பதற்காக தான் இன்றைக்கும் பாடல்கள்லாம் நம்ம ரொம்ப அழகாக தொகுத்து வச்சிருக்கோம். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள், இன்னும் நிறைய கதைகள் பேசலாங்க. தொடர்ந்து தீரா இசையில் இணைந்திருங்கள்.

டக்கெட்டதும் த டக்கெட்டதும் திம் டக்கெட்டதும் திம் டக்கெட்டதும் தொந்த டக்கெட்ட டக்கெட்ட டக்கெட்ட டக்கெட்ட டக்கெட்ட டக்கெட்ட டக்கெட்ட

0: தீராயசையில் புதன்கிழமைகள்ல ஆரோக்கியம் தொடர்பான பல விவரங்களை நாங்க உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கோம். சரி, பொதுவாகவே நம்ம இந்த மருந்துகள் வாங்கணும் அப்படின்னா மருத்துவர்கிட்ட இந்த மருந்துகளுக்குன்னு இந்த காலாவதியாக கூடிய இந்த நேரம் நாட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்போதுமே நம்ம சரி பார்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல இன்றைக்கு நம்மோட டாக்டர் ரிஷா அவர்கள் பகிர்ந்துக்க போறாங்க, கேட்கலாம்.
1: மருந்து கூட அதுக்கு எக்ஸ்பைரி டேட்னு இருக்கு ஒண்ணு, ஆனா என்ன மாதிரியான மருந்து, அதுவே வந்து கண்ணுக்கு ஊத்துற மருந்தோ இல்ல வந்து நீங்க தொடர்ந்து பாய்க்கக்கூடிய கிரீமோ அது டேப்லெட்டோ கேப்சூலோ இதுக்கெல்லாம் தனித்தனி எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சில மருந்துகள் வந்து எக்ஸ்பைரி டேட் இருந்தா கூட தள்ளி, ஆனா அதை நீங்க தொடர்ந்துட்டீங்களா பாய்ச்சிட்ட பிறகு அதை ஒழுங்கா பராமரிச்சு குளிர் பெட்டியில வைக்கிறதோ இல்ல ஒழுங்கான இடத்துல வைக்கலன்னு வச்சுக்கிட்டா அதுவே வந்து அதோட வீரியத்தை குறைஞ்சிரும். அதனால எல்லா மருந்துக்கும் அதோட காலக்கெடுவு இருக்கும், ஆனா அது கூட நம்ம வந்து பேக்கெட்ல இருந்து திறந்துட்டுமா அதை வந்து உடனே பயன்படுத்துறது நன்று. அது கூட சில நேரத்துல ஒரு வாரத்துக்கோ இல்ல ஒரு சில நாளுக்கு மட்டும்தான் வைத்திருக்க முடியும், ஒழுங்கா நம்ம பராமரிச்சிருந்தா. இல்லைன்னா அந்த காலாவதியான டைமை வந்து நீங்க பார்த்து சாப்பிட்டுக்கலாம். காலாவதி ஆயிடுச்சுன்னா சாப்பிடுறத தவிர்த்துருங்க, ஏன்னா அதோட வீரியம் ஒண்ணு குறைவா இருக்கும், தேவையில்லாம இருக்கும், சில நேரத்துல வந்து அதுவே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி வந்த தலைவலி வந்து சைனஸ்னால, இந்த வாட்டி வந்த தலைவலி வந்து மேபி பிரஷர்னால இருக்கலாம். அதனால மின்பு உள்ள மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. தேவையில்லாம தேவை இல்லாத மாத்திரைய வந்து வேற காரணத்துக்கு பாய்க்கறதுனால உங்களுக்கு பயனும் இருக்காது. அதனால தேவையில்லாம வேற விஷயம் கேஸ்ட்ரிக் அதெல்லாம் கூட வந்து இல்லைன்னா வேற ப்ராப்ளம் வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அது பயன் இல்லாதது. எப்பயுமே வந்து முறையான மருத்துவரை நீங்க வந்து நாடி அதுக்கு தேவையான முறையான வைத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. கரெக்டான டயக்னோசிஸ்க்கு கரெக்டா நம்ம சாப்பிட வேணும். உங்க மருந்து மித்தவங்களுக்கு பகிர்ந்துக்காதீங்க. எஸ்பெஷலி வந்து இது இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு மருந்து வீட்டுல உள்ளவங்க மூத்தவர்கள் வந்து இந்த மருந்தெல்லாம் பாய்ப்பாங்க. அதனால சர்வ சாதாரணமா ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை தவிர்க்கிறதே பெட்டர். ஒழுங்கா லேபிள் பண்ணி வைக்கணும். ஏன்னா சில குடும்பத்துல வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி நாலு பேருமே வந்து இனிப்பு நீரில் பார்த்து ரத்த குத்து மருந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையற்ற மருந்தாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு சேர்ந்த மருந்து மாத்தி சாப்பிடக்கூடாது. அம்மா மருந்த நான் விட்டுட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதை தவிர்க்கணும், கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்கணும். ரெண்டு வாட்டி சொல்ற தவிர்க்கணும்.

0: மதானி உங்களுக்காக.
1: திறன்களையும் வேலை வாய்ப்பு மேம்பாட்டையும் விரைவுபடுத்தும் திட்டம் பேஸ் மனிதவள அமைச்சின் HRD காப் வழியாக 10 வியூக திட்டங்களுக்காக 100 மில்லியன் ரிங்கிட். மேல் விவரங்களுக்கு www.hrdcorp.gov.my.
0: உங்களுக்காக
2: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: ராசியில் திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் பலரை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரிக்ஃபீல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற ஒரு கடையை வழி நடத்தி வரக்கூடிய முத்து பாரதி கிட்ட தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம். என்ன வியாபாரம் பண்றாங்கன்னு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், நான் வந்து ஒரு கிராபிக் டிசைனர். கிராபிக் டிசைனர்ல என்னென்ன புது விஷயம், அதுவும் இந்தியனைஸா என்னென்ன கொண்டுட்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம கடையில வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடை பாத்தீங்கன்னா பிரிக்ஃபீல்ட் மென்ஷன் சென்ட்ரல் இருக்கு. கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய வகையான பொருட்கள் இருக்கு. மெயினான நம்மளோட பெஸ்ட் செல்ல பாத்தீங்கன்னா வெட்டிங் பிளானர், திருமணம் வெட்டிங் பிளானர். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா செக்லிஸ்டுமே இருக்கும். ஒரு பொண்ணு மாப்பிள்ள 6 மாசம் எனக்கு என்னென்ன பண்ணணும், அன்டில் அந்த போஸ்ட் வெட்டிங்னு சொல்லுவாங்க, மறு வீடுன்னு சொல்லுவாங்க, அது வரைக்குமே எல்லா டீட்டெயில்ஸும் இந்த புக்ல, ஒரு புக்ல நம்ம வந்து செஞ்சிருப்போம். நம்ம கிட்ட வந்து டிவைன் விஸ்டம் கார்ட்ஸ் இருக்கு. டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வேர்டிங் வேணும், காலையில ஏஞ்சோன்னு நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கார்ட்ஸ் வந்து நம்ம இது விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் தவிர்த்து நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ரீட் பெட்டின்னு இருக்கும். அந்த ரீட் பெட்டியில வந்து எப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் உங்களுக்கு கிடைக்கணும், ரெண்டமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடையில வந்து விசிட் பண்ணி அந்த ரேட் பெட்டியை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் தான். நான் வந்து இது வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். என்னென்ன வித்தியாசமா கொண்டுட்டு வரலாம், எது எது நம்மளால முடிஞ்சது வந்து புதுமையா மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கொண்டுட்டு வரும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னல் எஃப்எம்க்கு என்னோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: இன்றைக்கு முத்துபாரதி நம்மோட பேசியிருந்தாங்க. மீண்டும் நாளைய தீராய் செயல மற்றும் ஒரு வியாபாரத்துறையில் ஈடுபட்டவரை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: இன்றைய தீரா இசையில உறவுகள் தொடர்கதை. புதன்கிழமைனா உங்களுக்கு தெரியும், உறவுகள் பற்றி நம் உறவுகளை அதிகம் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம எடுத்திருக்கோம். எப்போதுமே நம்மை சுற்றி உறவுகள், குடும்பத்தினரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அவங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறது குறவுங்க. ஆனா மத்தவங்களை பத்தி, அதாவது நமக்கானவர்கள் பத்தி

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: பள்ளி விடுமுறையில நமது மாணவர்கள் இருக்காங்க, அப்புறம் பெற்றோர்களுமே விடுமுறை இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய திட்டங்கள்லாம் இருக்குங்க. குறிப்பா சொந்த ஊர் பயணமா இருக்கட்டும் அல்லது வெளி மாநிலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா வானிலை

பற்றியும் தெரிந்து கொள்ளுங்க. குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல அதிகமான நெரிசல் இருக்கு, நெடுஞ்சாலையும் நெரிசலா தான் இருக்காங்க. பிளஸ் நிறுவனமும் தொடர்ந்து அதையொட்டிய நிலவரங்களை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. நாங்களுமே அவ்வப்போது உங்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கோம். சரி, தன்னை பத்தி யோசிக்கிறது ரொம்ப குறவுங்க, ஆனா என்னை பத்தி அதிகமா யோசிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபர், பெற்றோர்களை தாண்டி உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல வேற ஒரு நபரா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம், அப்படிப்பட்ட நபரை இன்றைக்கு நீங்க அவங்களை பத்தி பேச போறீங்க. அழைத்து பேசுங்க. சுடைய 3-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அவங்களுக்கு ஒண்ணுனா கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா துடி துடிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நபர்கள் யார் சொல்லுங்க.

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் தங்குவதற்கான செல்லத்தக்க அனுமதி அட்டைகளை வைத்திருக்கும் 3 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டினர் இருப்பதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ சக்கரியா ஜபான் தெரிவித்தார். மேலும் ஜனவரி தொடங்கி மே 25 வரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் 17,313 சட்டவிரோத குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹுலுஸ்லாங்கூர் நீலாம் ஆற்று நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படும் 10 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இன்று பிற்பகல் 1:40 அவசர அழைப்பு கிடைத்தவுடன் குவலகுப்புபாரு தீயணைப்பு மீட்பு நிலைய குழுவினர் அங்கு விரைந்து அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. சைம் டாபி ப்ராப்பர்ட்டி பர்ஹாட் 2026 நிதியாண்டில் 4 பில்லியன் ரிங்கெட் விற்பனை இலக்கை அடையும் என நம்பிக்கை கொண்டுள்ளது. இவ்வாண்டு முதல் காண்டாளில் பதிவு செய்த வலுவான அடைவு நிலை அதற்கு பங்களிக்கும் என அதன் நிர்வாக இயக்குநர் டத்தோஸ்ரீ அஸ்மீர் மெரிக்கன் கூறினார். புவி அரசியல் பதற்றம், பன்னாட்டு கடல் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரிக்கும் இக்காலகட்டத்தில் ஐநா கடல் சட்ட மாநாடு, யுனிக்ளாஸ் உள்ளிட்ட பன்னாட்டு சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டுமென இந்தோனேசியா வலியுறுத்தியுள்ளது. பன்னாட்டு வியூக கப்பல் வழித்தடம் மோதல் அல்லது அரசியல் பேரம் பேசுதலுக்கான களமாக இருக்கக்கூடாது என வெளியுறவு அமைச்சர் சுகியூனோ வலியுறுத்தினார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மருத்துவ உள்கட்டமைப்பு வசதி பற்றாக்குறை பாதித்துள்ளது. சுகாதாரப் பணியாளர்கள் இதுரி வட்டாரத்தில் தொற்றை உறுதிப்படுத்த சுமார் 1,700 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தலைநகர் கின்ஷாஷாவுக்கு பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக மருத்துவ நிபுணர் கிசில் அஷாண்டர் கூறினார். விளையாட்டு கற்பந்து. அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியின் சுகாதார நிலை மோசமாக இல்லை எனவும் மேலதிக மருத்துவ சோதனைகள் இதனை உறுதிப்படுத்துவதும் எனவும் அவ்வணி பயிற்றுநர் லியோனல் ஸ்கெலோனி குறிப்பிட்டார். இன்று மயாமிக்கு விளையாடும் போது மெஸ்ஸிக்கு இடது தொடையின் பின்னால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் 38 வயது ஆட்டக்காரர் உலகக்கிண்ண இறுதிச் சுற்றில் 6ம் முறையாக களம் காணவுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இந்த நிகழ்ச்சியில இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. புதன்கிழமை உங்களுக்கு தெரியும், உறவுகள் தொடர்கதை. ஆமா, உறவுகளை அதிகமா நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்த உறவுகள் பற்றி பேசும்போது அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குங்க. சரி, இன்றைக்கு ரொம்ப முக்கியமான இது, நம்ம பலரும் வந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சில பேர்லாம் இருப்பாங்க, நம்மை சுற்றி இருப்பாங்க, நீங்களும் கூட அப்படி இருக்கலாம். இந்த தியாக உணர்வு அப்படின்றது அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். என்னன்னா, உங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறது குறைவு, ஆனா உங்களை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களை சுத்தி இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், அல்லது உறவுகளா இருக்கலாம், அல்லது நண்பர்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒண்ணுன்னா கூட அவங்க பரவாயில்ல, சகிச்சுக்கிட்டு இருந்துருவாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுதான், அவங்களால தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை இன்றைய உறவுகள் தொடர்கதை கொண்டாட போகுது. அதனால நீங்க அழைத்து சொல்லுங்க, அந்த மாதிரி நபர் உங்களை சுத்தி இருக்காங்களா. சுடிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: நமக்காக தியாகம் பண்றக்கூடியவர்கள் நம்மை சுற்றி கண்டிப்பா இருப்பாங்க. உறவுகள் மூலமா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுனாலும் தாங்கிக்குவாங்க, ஆனால் நமக்கு ஒன்றுனா தாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். யோகேஷ், சொல்லுங்க யோகேஷ்.
2: என்னோட அக்கா, அவங்களுக்கு 40 வயசு. வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க எங்களுக்கு ஒரு செகண்ட் மாதிரி தண்ணியே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணலாம், அவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க சேர்த்துக்கல. இவங்க அவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து கூட அவங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, தம்பி கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் அவங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க வந்து நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க தனியா போயிருந்துருக்கலாம். ஐயோ, இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேண்டாம், எதுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை தனியா பார்த்துட்டு போயிட்டாங்க, எதுக்கு நம்ம வந்து இவங்க பிரச்சனை போயிட்டு இவங்க எல்லாம் வச்சு பாக்கணும், இவங்க பிள்ளைங்களை நம்ம பாக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு இருக்கலாம். ஆனா அவங்க எதையுமே அவங்க யோசிக்கலாம, அவங்க தன்னை பத்தியே யோசிக்காம குடும்பத்து தங்கச்சிங்க அம்மா அப்பா இப்படி இப்படிதான் இருக்காங்க அவங்க.

0: உங்களுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்களை பற்றி தான் இன்றைய உறவுகள் தொடர்கதையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அவங்களை பத்தி யோசிக்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை பற்றி இன்றைக்கு நீங்க அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். சேகர் வந்திருக்காரு, சொல்லுங்க சேகர்.
1: எனக்கு என்னோட அண்ணன் இருந்தாரு, உண்மையிலே பெரிய தியாகம் தான் அவர் செய்ததா. தாய் தந்தையருக்கு பிறகு நம்ம பற்றி ரொம்ப சிந்திப்பாரு, படிக்க வைத்ததுல இருந்து. அது இயல்புதான், இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் உறவுகளும் அவர் அது பல மடங்கு அதிகம். அந்த தியாகத்துக்கு நான் வந்து ஈடு செய்ய முடியாது. ஆனா இப்ப எங்க அண்ணன் என்னோட கூட இல்ல. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி உறவுகள் தொடர் கதை அப்படின் போது உறவுக்குள்ள அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத என்னது. எனக்கு எங்க அண்ணன் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தெய்வம் மாதிரி நினைக்கிறேன். தகப்பனுக்கு பிறகு அண்ணன், ஆனா வாழும் காலத்துல அவரை பெருமை அவரை பெரிய அளவுல நம்ம நானே அவரை பார்த்து அதுல கருதலன்னு கூட சொல்லலாம். பிறகுதான் தெரியுது அவர் இல்லாத நேரத்துல எவ்வளவு செய்த அவருடைய தியாகத்துக்கு ஒரு ஈடே இல்லை. இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அண்ணன் அக்கா அவங்க குடும்ப உறுப்பினர் இருந்திருப்பாங்க. அவர்களோட தியாகத்தை வந்து நம்ம உணர்றது வந்து வாழும் காலத்திலே அதை உணரணும். ஓன பிறகு உணர்ந்து பிரயோஜனமே இல்லை.

0: வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1301 9719.
2: ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டிவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். CQTech டிவேட் காலேஜ், 1333311456. கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: சங்கமம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு இந்த தியாகம் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உறவுகள் தொடர் கதையில உறவுகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. முக்கியமா இன்றைக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு ஆள் இருந்தா கூட அது ஒரு பெரிய வரம்ங்க. அவங்களை பத்தி பெருசா யோசிப்பாங்களான்னு தெரியாது, நம்மை பத்தி ரொம்ப அதிகமாவே யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட நபரை அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர் ஒருத்தன் காத்துட்டு இருக்காங்க, சந்திக்கலாம்.
1: நான் சரஸ்வதி பேசுறேன். நான் யார பத்தி பேசுனா என்னோட மகனை பத்தி நான் பேசணும். என் மகன் வந்து பேர் வந்து ஜெய்சு. ஆனா அவரோட தியாகம் வந்து ரொம்ப பெருசு. என்னோட வீட்டுக்காரர் இறந்த பிறகு எங்களுக்காக தியாகம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா இப்பதான் அவர் கடன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லவரு. அவரோட தம்பி தங்கச்சி எல்லாமே அவர் அப்பா ஒரு ஸ்தானத்துல நின்று இந்த குடும்பத்தை இன்னமும் வழி நடத்தி போறாரு. அவங்க அப்பாவுக்கு பிறகு அவரு வீடு வாங்கியது, அவங்க தம்பி தங்கச்சி எல்லாமே அரவணிச்சு இன்னமும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு என்னோட மகன். நான் ஹாஸ்பிட்டல் அவங்க அப்பாவை வச்சிட்டு இருக்கும்போது அவரு கையில கொடுத்துட்டு அப்பா இறக்க போறாரா ஜெசு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போய் படிக்கிறாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ பாத்துக்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த அந்த நேரத்துல பாருங்க என் நன்மையும் அவரோட நன்மையும். ஆனா பொம்பாய்ப்புல வந்து 11 எடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரோட வார்த்தைக்கு ஈடே இல்ல. யார் யாரோ பத்தி சொல்லலாம், ஆனா என்னோட பெத்த பிள்ளைய பத்தி நான் சொல்றேன்.

0: தீராசையில் புதன்கிழமைகள்ல உறவுகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த தியாக உணர்வு, ஆமா, நமக்காக யோசிக்க கூடிய ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில இருக்காங்கன்னா அது விட ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய வரம் இல்லைங்க. பெற்றோர்கள் கண்டிப்பா நம்மளை பத்தி அதிகமா யோசிப்பாங்க, அதை தாண்டி யோசிக்கக்கூடிய உறவுகள், எத்தனையோ உறவுகள் நம்ம இருக்கும். வாழ்க்கை பரபரப்புல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஒரு தேடல் வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த தேடல் இருக்கிறதுனால இந்த உறவுகளை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய வண்ணம் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்துச்சு இல்ல, அதுல ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நமக்காக ஒவ்வொரு நாளும் சமைக்கின்ற அந்த கரங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றோம், நம்ம பாட்டுக்கு போகிறோம், ஆனால் எத்தனை பேர் நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி சமைச்சதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த காட்சியை மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். கேட்கலாம்,
1: பால் பொங்கல் நீ பண்ணல,
2: பால் பொங்கல் இன்னும் கொஞ்சம் வேணுமா, சக்கரை கம்மியா இருந்துச்சா, பிறகு காலையில இருந்து நோய் நோய் வெண்டக்காய் முருகா
1: இல்ல, பால் பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இது மட்டும் இல்ல, நீ பண்ற இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி குருமா எல்லாமே சமையா இருக்கு, ரொம்ப வருஷமா நீ எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிற, அது எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ.
2: இத்தனை வருஷமா நான் தான் பண்றேன், இப்ப வந்து சொல்ற,
3: அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேக்க சொல்லு, வரும் வரும்,
1: உனக்கு ஏதாவது வேணும்னு இருக்கும்ல, அதை கேளு, எதை கேளு, கமான் கமான் கமான் கமான் பெருசா.
2: ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இல்ல இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களுக்காச்சும் சண்டே எல்லாம் லீவ் கிடைக்குது, எனக்கு அது கூட இல்ல. நீயே பாக்குறல்ல, டெய்லி நான் தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன், ஒரு நாள் ஆச்சு அந்த தைல வாசனை இல்லாம தூங்கும்.
0: இந்த காட்சியை கேட்கும்போது நிச்சயமா இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு வகையில ஆமா இல்ல அப்படின்னு தோண வச்சிருந்தா அதுதான் இன்றைய உறவுகள் தொடர்க்கத்தோட மிகப்பெரிய வெற்றி. அந்த படம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த கதையை உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில நம்ம எங்கெங்கயோ போய் தேடவனாங்க, நம்ம வீட்லயே நம்ம கூட இருக்கின்ற எத்தனையோ நபர்கள், நம்ம குடும்ப உறவுகள், நமக்கானவர்கள் நமக்காக பல தியாகங்கள் தொடர்ந்து செய்துகிட்டு தான் இருக்காங்க. அதை நினைத்து பார்க்கக்கூடிய தருணத்தை நாம அதிகம் ஏற்படுத்துவோம். இதுல என்ன ஒரு சின்ன நினைவூட்டல் அப்படின்னா, நம்முடைய மகிழ்ச்சியும் ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு மற்றவருடைய மகிழ்ச்சியும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்க.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு ஏ ஐ வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
3: SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டிவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். CQTech டிவேட் காலேஜ், சுழியம் 1 3 3 3 3 1 சுழியம் 4 5 6. கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் ஃபேன்.

சங்கர் மகாதேவன் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராசியில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. விடுமுறையில் இருந்தாலும் பயணத்துல அதிகமானோர் இருக்கீங்க அப்படின்னு புரியுது. உங்கள் பயணத்தின் உச்சத்தோழனாக நாங்க வந்துகிட்டே தான் இருப்போம். எதுக்கு விடுமுறையோ, நம்ம பாட்டு கடைக்கு விடுமுறலாம் இல்லைங்க. இன்றைக்கு 7 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து கடைக்கு வரலாம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத கேட்டு வாங்கிக்கலாம். இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் 27 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ரான் 95 பெட்ரோலின் சில்லறை விலை லிட்டருக்கு 15 சென்ட் குறைந்துள்ள வேளை ரான் 97 20 சென்ட் இறக்கம் கண்டுள்ளது. அதேவேளை தீபகற்பத்தில் டீசல் விலை லிட்டருக்கு 10 சென்ட் குறைந்துள்ளது. நாளை முதல் ஜூன் 3 வரை ரான் 95 3 ரிங்கெட் 92 சென்டுக்கும் ரான் 97 4 ரிங்கெட் 65 சென்டுக்கும் விற்கப்படும். டீசல் விலை 4 ரிங்கெட் 87 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் கணிக்கவியலாத அரசியல் பொருளாதார சூழல்களால் செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதியுதவி செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும். வரையறுக்கப்பட்ட கடன் பின்னணி அதிக கடன் காரணமாக பெரும்பாலான MSMEs நிதி பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றன என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். இன்று பிற்பகல் ஹுலுஸ்லாங்கூர் சுங்கை சிலிசிக் நீலாம் ஆற்றில் அடைத்துச் செல்லப்பட்ட 10 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பிற்பகல் 1:40 அவசர அழைப்பு பெறப்பட்டதை அடுத்து கொலகுப்பு தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த குழுவினர் நிகழ்விடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். லாவோஸில் ஒரு வாரமாக வெள்ளம் சூழ்ந்த குகையில் சிக்கியிருந்த 7 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக லாவோஸ் தாய்லாந்து மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். மேலும் 2 தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். தியாக திருநாளை கொண்டாடும் முஸ்லிம்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த நாட்டின் சமூக பண்பாடு வாழ்வியலில் அவர்களின் பங்களிப்பை பாராட்டினார். பல நூற்றாண்டுகள் பழமையான இஸ்லாமிய மரபுகளில் வேரூற்றிய இந்த பெருநாள் கருணை, நீதி, பரிவு, அன்பு ஆகியவற்றை வலியுறுத்துவதாக புட்டின் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்போப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இரட்டையர் எரன்ஷியா சோவோயி 2 சுற்றுக்கு முன்னேறினர். இந்த போட்டியின் 2 தேர்வாக இருக்கும் அந்த இணை 21-17, 21-15 என்ற நேரடி செட்களில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போவ் தோமா ஜூனியர் போப்போவை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நேரிகளை கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22.

இரவு பொழுதில் தீரா இசை உங்களை இசைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மோகன் பேசிட்டு இருக்க, இப்போ ஆமா கடக்காரன் மோகன். சரி, 8 மணி வரைக்கும் பாட்டு கடையில நீங்க அழைக்கலாம், என்ன பாடல் வேணும் அப்படின்றத வாங்கிட்டு போகலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: பாட்டு கடையில முதல் நேரம் சந்திக்கலாம்.
2: சரி,
1: மாலினிக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு மின்சார கண்ணாப்பிலிருந்து உதா உதா பூ வேணும்.
1: சரி, அப்புறம் எங்க விடுமுறை அப்படி போயிட்டு இருக்கு?
2: எங்கேயும் போகல, அப்படியே வீட்டுல இருக்கோம்.
1: எங்கேயும் போகலையா? எங்க நெரிசல் பயந்துகிட்டா?
2: ஆமா, அது பஸ் வீட்டுல இருந்துட்டு போயிடலாம். சாப்பிட்டு தூங்கிட்டு
1: சாப்பிட்டு தூங்கிட்டா. சரி, பாடல் வருது கேக்கலாம்.
2: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இரவு நேரத்தில் தீராசை உங்களை இசைத்துக் கொண்டிருக்கின்றது. பாட்டு கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: ஜெசிகா பேசுறேன்.
1: ஜெசிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: முதல் முறை கிள்ளி பார்த்தேன்னா, இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பின்னங்கில இருந்து அழுத்த போயிட்டு இருக்கேன். சும்மா அங்க சுத்தி பார்க்க அப்படியே ஜலஞ்சலன் போனோம். இப்ப வீட்டுக்கு போயிட்டு
1: காலையில போனீங்களா சுத்தி பாக்க? நல்லா சுத்தி பாத்தியாச்சா?
2: பாத்தாச்சு. கடற்கரை ஓரமா போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு.
1: போதுமா?
2: போதும். இன்று இது போதும்.
1: இப்போ நீங்க கேட்ட பாடல் வருது, கேக்கலாம்?
2: கேக்கலாம்.

0: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: அருண் பேசுறேன் மகன்.
0: அருணுக்கு என்ன பாடல் வேணும்?
2: வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே, கூறப்பட்டு களைஞ்சிடாம குறையேதோ நடந்திடாம ஆசைப்பட்டு அணைக்க

0: பாட்டு கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: ஹலோ வணக்கம், மோகன் கேக்குதா?
0: கேக்குது, யார் பேசுறீங்க?
1: ஓகே, என் பேர் ரூபா, நான் கிளைன்ல நினைக்கிறேன்.
0: ரூபாக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஓகே, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான். நான் பாடலுமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் படத்துல உள்ளது, மொத கூட வந்துச்சுல ஊதா ஊதா பாட்டு, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
0: ஆமா, ஒரே படத்துல வந்த இன்னொரு பாடல கேக்குறீங்க, பரவாயில்ல தானே?
1: பரவாயில்ல, ஏன்னா ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பரவாயில்ல.
0: சரி, நன்றிங்க நன்றிங்க.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: நான் இங்க பிரியசாமி கல்லான்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: எங்க அக்கா மக பேசுனாங்களா? ஒரு நிமிஷம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம். எத்தனை வணக்கம்? யாரு பேசுறீங்க?
2: நான் சின்ன வயசுல இருந்து ரேடியோக்கு போன் அடிச்சா இப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட 37 வயசுல நினைவாது எங்க மாமா மூலியமா.
0: ஓ, இதனால வரைக்கும் நீங்க அழைச்சு பேசுனதே இல்லையா?
2: கிடைச்சதே இல்ல. நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. மாமா கையாலதான் எனக்கு நடக்கணும்னு இருக்கு.
0: அவருக்கு
2: பிடிச்ச பாட்டு தான் நான் கேட்டேன்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகள் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: 33 10 4 5 6
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்
3: கருப்பாயி. நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி? தொட தொட

0: உண்மையான அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பாட்டு கடையில நிறைவு செய்து வைக்கும் நேர் யாருன்னு பாக்கலாம்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ரெண்டு
0: பேரும் ஆசைப்பட்டு கேக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்காக வருது, எடுத்துக்கிறீங்களா?

அடுத்த பாடலோட தீராசைக்கு நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோம். 8 மணி தொடங்கி காற்றின் மொழியில நளினி அச்சுதன் உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. விடுமுறை நாட்கள் பிடித்தவங்களோட நேரத்தை செலவு பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். பிடித்தவர்களோடு இருக்கக்கூடிய தருணம், நாங்களும் உங்க கூட தொடர்ந்து 24 மணி நேரமும் வந்துகிட்டே இருக்கோங்க. உங்க பொழுது நம்ம சுவாரஸ்யப்படுத்த காத்துக்கிட்டே இருக்கோம். சரி, இப்போதைக்கு விடைபெறுகின்றேன் நான் மோகன். மீண்டும் சந்திக்கலாம், இணைந்திருங்க. காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் 28 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ஒன்றுபட்ட அமைதியான நல்லிணக்கமான நாட்டை உருவாக்குவதில் முக்கிய அடித்தளமாக தேசிய கோட்பாடு ருகுன் நகரா உய்த்துணரப்பட வேண்டும். ருகுன் நகராவின் 5 கோட்பாடுகளே நாட்டின், குறிப்பாக பல்வேறு இனங்கள் மதங்கள் பண்பாடுகளை கொண்ட மலேசியா போன்ற பன்முகை சமூகத்தில் நிலைத்தன்மைக்கான ஆணிவேராக விளங்குவதாக சமூக ஆர்வலர் லீலாம் தாய் வலியுறுத்தினார். இம்மாதம் 25 நாள் வரை மலேசிய குடிநுழைவுத்துறை நாடு முழுவதும் மேற்கொண்ட 5100 செயலாக்க நடவடிக்கைகள் மூலம் 17,313 கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். அந்த ஆய்வில் 71,000 மேற்பட்டோர் சோதனை செய்யப்பட்டதாக அந்த துறையின் தலைமை இயக்குநர் டத்து சக்கரியா ஷபான் கூறினார். தலைநகர் கம்போங் பண்டான் சாலையில் நிகழ்ந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் அதன் ஓட்டுநர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உயிரிழந்தார். திங்கட்கிழமை காலை சுமார் 8:30 நிகழ்ந்த அந்த விபத்தில் 45 வயது உள்ளூர் ஆடவர் இடதுபுறத்திலிருந்து வெளியேறிய காரின் வலதுபுறம் மோதியதாக கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வுத்துறை தலைவர் ACP முகமது சாம்சூரி முகமது ஏசா தெரிவித்தார். 2027 ஜூனுக்குள் எல்லா உள்ளூர் தங்குமிட சேவை வழங்குநர்களும் செல்லுபடியாகும் வணிக உரிமத்தை கொண்டிருக்க வேண்டுமென இந்தோனேசியா திட்டமிட்டுள்ளது. சுற்றுலாத்துறை மீதான கண்காணிப்பை கடுமையாக்கும் நோக்கில் புதிய இலக்கவியல் சரிபார்ப்பு முறையின் கீழ் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சர் விடியாந்தி புத்ரி இவ்வாடானா தெரிவித்தார். ஈரானை கவிழ்ப்பதோடு அதில் பிளவை ஏற்படுத்துவதையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்த இஸ்லாமிய குடியரசின் உளவுத்துறை அமைச்சர் சாடியுள்ளது. அண்மைய போரின் தொடக்கத்தில் அதனை அவ்விரு நாடுகள் வெளிப்படையாக அறிவித்து ராணுவ தாக்குதல்கள் மூலம் அடைய தவறிய பின்னரும் ஈரானை கவிழ்க்கும் நோக்கத்தை அவை தற்போது வேறு வழிகளில் தொடர்வதாக அது குற்றம் சாட்டியது. விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து. தேசிய கலப்பு இரட்டையர் செங் தான்ஜி தோ ஈவே சக நாட்டைச் சேர்ந்த ஹோங் பாங் ரோன் லை பி ஜெங் இணையை வீழ்த்தி 2 சுற்றுக்கு முன்னேறினர். உலகத்தர வரிசையில் 4 இடத்தில் உள்ள அந்த இணை 21-16, 21-19 என்ற நேரடி செட்களில் வெற்றி பெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

அழகான இரவுக்கு காற்றின் மொழியின் வணக்கம் மின்னலை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றிங்க. காற்றின் மொழி இப்பொழுது தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு பேச போகுது. 20:10 டிக்டாக் நேரலை உங்களை வரவேற்க காத்திருக்கு. டிக்டாக் நேரலையில் உங்களோடு நாங்கள் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண்ணை நீங்க 20:10 டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வாங்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலே கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:36. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:36.
2: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக இருக்கு. 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். அந்த 10 எண்களுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கும். ஒவ்வொரு எண்ணாக நீங்க தேர்ந்தெடுத்து டிக்டாக் நேரலையில் வந்து பதிவு செய்வீங்க. அதுக்கு பிறகு அந்த எண்ணுக்கான பாடலை நாங்க உங்களுக்காக கொடுப்போங்க. மறந்துடாதீங்க, 20:10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க தவறாதீங்க.

எப்படிங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான தெலுங்கு பாடல்களை நாங்க உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கறது நாங்க இங்க இருந்து நம்புறோம். சரி, தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். அதே வேளையில் தெலுங்கு திரையுலகம் பக்கமாகவும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம். 2007 சிறுத்தா திரைப்படத்தில் சரண் கதாபாத்திரம் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானவர் ராம் சரண். இவர் தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவியின் மகன். இவருடைய நடிப்பில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் படி. இதில் ராம் சரணுடன் ஜான்வி கபூர், ஜெகபதி பாபு, விஜி சந்திரசேகர் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இயக்கம் பூஜி பாபு சனா, இசை ஏ ரஹ்மான். மார்ச் 27 வெளியீடு காணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு April 30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா June 25 இந்த திரைப்படம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்.

0: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM
2: மடானி உங்களுக்காக.
3: திறன்களையும் வேலை வாய்ப்பு மேம்பாட்டையும் விரைவுபடுத்தும் திட்டம் பேஸ் மனிதவள அமைச்சின் HRD காப் வழியாக 10 வியூக திட்டங்களுக்காக 100 மில்லியன் ரிங்கிட். மேல் விவரங்களுக்கு www.hrdcorp.gov.my.
2: மடானி உங்களுக்காக.

ஆமாங்க, காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். 2023 வெளிவந்த தசரா திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த் ஒடிலா. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுடன் பிலிம்ஃபேர் மற்றும் சீமா விருதையும் ஸ்ரீகாந்த் ஒடிலாவுக்கு பெற்றுக் கொடுத்தது. இவரின் இயக்கத்தில் அடுத்து வெளிவர உள்ள புதிய திரைப்படம் தி பாரடைஸ், இதில் நானி, மோகன் பாபு மற்றும் கயடு லோஹார் ஆகியோர் நடிக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்ம வந்து தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் 9:00 வரையில்.

0: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏய், கோவப்படுறீங்க, நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: நல்லிணக்கமான நாட்டை உருவாக்குவதில் முக்கிய அடித்தளமாக விளங்குகிறது தேசிய கோட்பாடு. உயர்நிறை விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு இல்லை. 2022 முதல் 77 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துள்ளது குடிநுழைவுத்துறை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஜோஹர் மாநிலம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பகிரப்படுவதற்காக 148 மாடுகளை வழங்கினார். அவை மாநில மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறை பரிவை பறைசாற்றுவதுடன் ஜோஹர் மக்களின் நலனுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் ஜோஹர் அரச கழகத்தின் பிணைப்பை மெய்ப்பிப்பதாக உள்ளதென மாநில மந்திரி பசரட் ஒன்னா பெக்காசி தெரிவித்தார். ஒன்றுபட்ட அமைதியான நல்லிணக்கமான நாட்டை உருவாக்குவதில் முக்கிய அடித்தளமாக தேசிய கோட்பாடு ருகு நகரா உய்த்துணரப்பட வேண்டும். ருகு நகராவின் 5 கோட்பாடுகளை நாட்டின் குறிப்பாக பல்வேறு இனங்கள் மதங்கள் பண்பாடுகளை கொண்ட மலேசியா போன்ற பன்முகை சமூகத்தில் நிலைத்தன்மைக்கான ஆணிவேராக விளங்குவதாக சமூக ஆர்வலர் லீலாம் தாய் வலியுறுத்தினார். தேசிய கோட்பாட்டின் உயரிய நோக்கங்களை உய்த்துணர்வது நன்னெறி பண்புகள் உயர்நெறி ஒருவரை ஒருவர் மதிக்கும் பண்புகளை பேண உதவுகிறது. இதன் மூலம் வெறுப்பையும் பிளவையும் தூண்டும் மனப்போக்குகள் தடுக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். மேலும் ருகு நகரா மக்களின் சிறந்த வழிகாட்டியாக தொடர்ந்து திகழும் வகையில் குடும்பம் பள்ளி ஊடகம் நாட்டின் தலைவர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினரும் அந்த கோட்பாடு குறித்த கல்வியையும் விழிப்புணர்வையும் வலுப்படுத்த வேண்டுமென லீ கேட்டுக்கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் கணிக்கவியலாத அரசியல் பொருளாதார சூழல்களால் செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதியுதவி செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும். வரையறுக்கப்பட்ட கடன் பின்னணி அதிக கடன் காரணமாக பெரும்பாலான MSMEs நிதி பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்வதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். மேலும் உத்தரவாத திட்டங்கள் நிதி ஆலோசனை சேவைகள் மூலம் நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவும் மலேசிய கடன் உத்தரவாத கூட்டுக் குழுமம் CGC-யின் பங்கையும் அவர் வரவேற்றார். இம்மாதம் 25 நாள் வரை மலேசிய குடிநுழைவுத்துறை நாடு முழுவதும் மேற்கொண்ட 5100 செயலாக்க நடவடிக்கைகள் மூலம் 17313 கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். அந்த ஆய்வில் 71,000 மேற்பட்டோர் சோதனை செய்யப்பட்டதாக அத்துறையின் தலைமை இயக்குநர் டதோ ஜக்கரியா சபான் கூறினார். முறையான அனுமதிகள் இன்றி வெளிநாட்டினருக்கு அடைக்கலம் தந்து வேலைக்கு அமர்த்தியதாக கண்டறியப்பட்ட 789 முதலாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பட்டது. இருப்பினும் மலேசியாவில் உள்ள எல்லா வெளிநாட்டினரும் கள்ளக்குடியேறிகள் அன்று, ஏனெனில் 3 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் முறையான அனுமதிகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை 2022 முதல் இதுவரை 994 ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தீர்வு கண்டுள்ள நிலையில் மலேசிய குடிநுழைவுத்துறை 77 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துள்ளது. இவ்வாண்டு மட்டும் 23 ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் 8 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் டத்தோ ஜக்கரியா சபான் தெரிவித்தார். நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் SOP-யை மீறியது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, பணிக்கு வராதது, தடை செய்யப்பட்ட பொருள்களை தவறாக பயன்படுத்தியது ஆகியவை கண்டறியப்பட்ட குற்றங்களில் அடங்கும். துறை ஊழியர்களிடையே உயர்நெறியை வலுப்படுத்தவும் முறைகேடுகளை ஒடுக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார் அவர். லாபுவானில் சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவின் பிரிஹாத்தின் பணிக்குழு இன்று ஹஜ் பெருநாள் மற்றும் கமாத்தான் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட நலத்திட்டத்தின் மூலம் காப்புறுதி பெற்ற நபர்களுக்கு ஆதரவை வழங்கியது. அந்த பணிக்குழு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரிஹாத்தின் உதவி பெட்டிகளை வழங்கினர். இது குறிப்பாக பண்டிகை காலங்களில் அவர்களின் சுமைகளை குறைப்பதில் சொக்சோவின் தொடர்ச்சியான பங்களிப்பை பிரதிபலிக்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
4: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியா அதன் சுற்றுலாத்துறையின் மீதான கண்காணிப்பை கடுமையாக்கும் நோக்கில் அனைத்து உள்நாட்டு தங்குமிட வழங்குநர்களும் June 2027 சட்டப்பூர்வ வணிக உரிமங்களை கொண்டிருக்க திட்டமிட்டுள்ளது. அக்குடியரசு இலக்கவியல் சரிபார்ப்பு முறையின் கீழ் இணைய பயண முகவர் OTA தளங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள வழங்குநர்களுக்கு அம்முறையை கொண்டுவரவுள்ளதாக சுற்றுலா அமைச்சர் விடியாந்தி புத்ரி வட்ஹானா தெரிவித்தார். எங்கள் கொள்கை நோக்கு தெளிவாக உள்ளது. நிலையான சுற்றுலா வளர்ச்சியை ஆதரிக்கும் வகையில் நியாயமான போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலாத்துறையை கொண்டிருப்பதே அமைச்சின் நோக்கம் என விடியாந்தி புத்ரி அறிக்கையில் தெரிவித்தார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஐநாவை பாதுகாக்கவும் புத்துயிரூட்டவும் வலுப்படுத்தவும் பன்னாட்டு சமூகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். வலுவான தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்த ஐநா கொள்கைக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் அந்த உலக அமைப்பு மேலும் ஆக்ககர ஆற்றல்களை வெளிப்படுத்த முடியும். இஸ்லாமிய குடியரசை கவிழ்ப்பது, நாட்டை பிரிப்பதே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நோக்கமாக உள்ளதாக ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் புதன்கிழமை தெரிவித்தது. அண்மைய போரின் தொடக்கத்தில் அதனை அவ்விரு நாடுகள் வெளிப்படையாக அறிவித்து ராணுவ தாக்குதல்கள் மூலம் அடைய தவறிய பின்னரும் ஈரானை கவிழ்க்கும் நோக்கத்தை அவை தற்போது வேறு வழிகளில் தொடர்வதாக ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அமைச்சர் கூறியது. February 28 தொடங்கி மேற்காசியா வரை விரிவுபடுத்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்ட தெஹ்ரானும் வாஷிங்டனும் பேச்சு நடத்தி வருவதற்கு இடையில் உளவுத்துறை அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளது. பிரேசிலின் குற்றக்கும்பல் தலைவன் தப்பி ஓடிய 6 ஆண்டுகளுக்கு பின்னர் பொலிவியாவில் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், விமான கடத்தல் குற்றங்களுக்காக கேர்சன் பலிமோ எனும் அந்நபருக்கு 126 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக G1 செய்தி இணையதளம் தெரிவித்தது. அவர் பிரேசிலில் அதிகம் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக பட்டியலிடப்பட்டுள்ளார். பொலிவியன் சந்தா குரூஸ் டெலரா ஜிவேரவில் பிரேசில் போலீசும் பொலிவியா போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையின்போது பலிமோ கைது செய்யப்பட்டார். அர்ஜென்டினா காட்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டதை அடுத்து எழுப்பப்பட்ட அவரின் உருவச்சிலை காற்றில் ஆடிக்கொண்டிருப்பதால் அகற்றப்படவிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாட்பாட் முகர்ஜி AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கிழக்கு நகரான கொல்கத்தாவில் உள்ள அந்த 70 அடி உயரமுள்ள தங்க நிற சிலை கீழே விழாமல் இருக்க அதன் தோள்களில் கயிறு கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அந்த உருவச்சிலை பாதுகாப்பற்றதாக உள்ளது என அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஷவாட் கூறினார். விரைவில் சிலை அகற்றப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் சிலை வேறு இடத்திற்கு மீண்டும் நிறுவப்படுமா என்பது குறித்து விவரிக்கவில்லை. விளையாட்டு 2026 சிங்கப்பூர் பொதுப்பூப்பந்து. தேசிய கலப்பு இரட்டையர் செங் தான்ஜி தோ ஈவே சக நாட்டைச் சேர்ந்த ஹாங் பாங்ரோன் லாய் பி ஜெங் இணையை வீழ்த்தி 2ம் சுற்றுக்கு முன்னேறினர். உலகத்தர வரிசையில் 4ம் இடத்தில் உள்ள அந்த இணை 21-16, 21-19 என்ற நேரடி செட்களில் வெற்றி பெற்றது. நாட்டின் முதன்மை மகளிர் இரட்டையர் பொலிதான் எம்தினாவும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் 20-22, 21-16, 21-15 என்ற புள்ளிகளில் தைவானின் ஹோ லிங் ஃபெங், ஜே யூ சியை வீழ்த்தினா்.

0: நல்லிணக்கமான நாட்டை உருவாக்குவதில் முக்கிய அடித்தளமாக விளங்குகிறது தேசிய கோட்பாடு. உயர்நெறி விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு இல்லை. 2022 முதல் 77 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துள்ளது குடிநுழைவுத்துறை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1966 ஆண்டு இன்றைய நாளில் மலேசியாவுக்கு நல்லெண்ண வருகை மேற்கொண்டிருந்த இந்தோனேசிய ஆயுதப்படை உயரதிகாரிகள் என்மறை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் கிட்டா அலுஸ்தா ரூமா மிர்டெகாவில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மலேசியா உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட மலேசியா இந்தோனேசியா உரசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி தூதர்களாக அவர்கள் வந்திருந்தனர். இந்த நல்லெண்ண குழுவை இந்தோனேசிய ராணுவ தலைவர் சுஹார்த்தோ அனுப்பியிருந்தார். இது 1966 ஆண்டு மே 30 நாள் பேங்காக்கில் மலேசிய இந்தோனேசிய அமைதி கலந்துரையாடலின் வெற்றிக்கான தொடக்க அறிகுறியாக கருதப்பட்டது. மதிய உணவுக்கு பிறகு துங்கு அப்துல் ரஹ்மான் அக்குழுவினருக்கு விடையளித்தார். அவர்கள் கடாக் பலபத்தாசில் அரச மலேசிய விமானப்படை தளத்தில் இருந்து தாயகம் புறப்பட்டனர்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி தியாக சிந்தனை வழங்குபவர் மௌலானா உஸ்தாஸ் முகமது அனீஃப் ஜமாலி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லா. துல் ஹஜ்ஜு 10 அன்று யௌமுன் நஹரிலே நம்மிலே நிறைவேற்றிய குர்பானியலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ன மீதம் இருக்கக்கூடிய தினங்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் 11, 12, 13 அசர் வரை இருக்கின்றன. எனவே இந்த இனிய நேரத்தில் நேயர்களுக்கு நினைவூட்டும் விதமாக குர்பானியினுடைய படிப்பினை என்ன என்பதை குறித்து நாம் பேச இருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவதை போன்று இந்த முழு மனித சமூகத்திற்கும் இந்த கட்டளை ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல் குர்ஆனிலேயே ஆக சிறிய அத்தியாயமாகிய கௌசரில், நபியே, நீர் உம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவனை பெருநாள் தொழுவீராக, மேலும் பலி பிராணிகளை அறுத்து குர்பானி கொடுப்பீராக என்று கட்டளையிடுகிற செய்தி அல் குர்ஆன் 108 அத்தியாயம் 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து அன அவ்வலுல் முஸ்லிமீன். நபியே கூறுவீராக, நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் இறைவன் அல்லாவுக்கே உரியனவாகும். அதுவே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் இறைவனுக்கு கீழ்ப்படிவோர் முஸ்லீம்களில் நான் முதன்மையானவனாவேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறும்படியாக அல் குர்ஆன் 6 அத்தியாயம் 162 மற்றும் 163 வசனம் சொல்லி காட்டுகிறது. அன்பு நேயர்களே, பார்த்தீர்களா, இதுதான் தியாகம் என்பது. அல்லாஹ் அன்னலாருக்கு கட்டளையிட்டான், இது அல்லாஹ்வுடைய ஏவல். அதை அப்படியே அன்னலார் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தியாகம் என்றாலே அல்லாஹ்வுக்கு சரணடைவது என்பதுதானே பொருள். எனவே நாம் முழுமையாக நம்மை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அவன் ஏவிய ஏவல்களை, கட்டளைகளை நம்முடைய சிற்றறிவிலே அதை நாம் பகுப்பாய்வு செய்யாமல் அதை அப்படியே அல்லாஹ்விற்கு சரணடைந்து ஃபனா ஃபில்லா என்று ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள், முழுமையாக இறைவனில் தன்னை அழித்தல் என்பதில் எண்ணற்ற நன்மைகள் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான் என்று சொல்லுவார்கள். ஆம், உண்மையில் அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய நபியாகிய நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவி மூலம் குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், என் இறைவா, நல்லவர்களில் ஒருவரை எனக்கு நீ வழித்தோன்றலாக அருள்வாயாக என்று 37 அத்தியாயம் 100 வசனம் அவர்கள் செய்த துஆவை நமக்கு சொல்லி காட்டுகிறது. குழந்தை பாக்கியம் தன் மூலம் தர இயலவில்லை என்பதை புரிந்து கொண்ட சாரா அம்மையார் அவர்கள் அவர்களே முன் நின்று ஹாஜிரா ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் அறிவோம். எனவே அவர்கள் ஹாஜராவை திருமணம் முடித்த கொஞ்சம் நாட்களில் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்மாயில் என்ற குழந்தையை அல்லாஹ் தருகிறான். அவர்களுடைய வயோதிக காலத்தில் அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். அப்ப எவ்வளவு தவம் கடந்து பெற்றிருப்பார்கள், அதுதான் நமக்கு இங்கே படிப்பனைக்குரிய ஒன்று. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க முற்படுகிறான். தவமாய் தவம் கடந்து பெற்றெடுத்த பிள்ளை, பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அன்பளிப்பை கொடுத்து விட்டு அவர்களுக்கு கனவை தருகிறான். உங்களுடைய அந்த செல்ல பிள்ளையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். தன்னுடைய தனையனை, தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் கையாலேயே பலியிட வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய சோதனை. ஆனபோதிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏவலை, கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார்கள். அல் குர்ஆன் பேசும், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்ஸுர் மாதா தரா, என் அருமை மகனே, மெய்யாகவே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவில் கண்டேன். இதிலே எந்த ஷைத்தானியத்தான தொடர்புகளும் இல்லை. அல்லாஹ்விற்காக அறுக்க வேண்டும் என்று துணிந்தார்கள். இந்த தியாகத்தை நாம் எப்படி பாராட்டுவது? தன் மகனை அறுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது அவருடைய தாயார் ஹாஜரா கேட்கிறார்கள், இங்கே செல்லுகிறீர்கள்? அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க அவர்கள் அழைத்து செல்வதாக இருந்தால் இது உங்களுடைய முடிவா அல்லாஹ்வுடைய முடிவா என்றால், அல்லாஹ்வுடைய முடிவு என்பதை புரிந்து கொண்ட ஹாஜரா அம்மையார் அவர்கள் அப்படியே அமைதியாகி போனார்கள். இந்த நிலையிலே தாயினுடைய அர்ப்பணிப்பை பாராட்டுவதா, தந்தையின் அர்ப்பணிப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுவதா, அந்த பிள்ளையாவது உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன் என்று சொன்ன நேரத்திலே அந்த மழலையினுடைய வார்த்தையில் வந்த அந்த வார்த்தையை பாருங்கள், யா அபதி ஃபஅல் மா துஉமர் ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என் அருமை தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைப்படி நீங்கள் நிறைவேற்றுங்கள், செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று பதிலளித்தார்கள் என்று அல் குர்ஆன் 37வது அத்தியாயம் 102வது வசனம் சொல்லி காட்டும். அவர்களை அந்த சோதனை குறித்து அல் குர்ஆன் இன்னும் பேசும், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது வெளிப்படையான சோதனை, இது யாராலும் செய்து காட்ட முடியாது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஆணைக்கு அப்படியே தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்களை அறுக்கவும் முற்பட்டார்கள், கத்தி அறுபடவில்லை. அல்லாஹ் நரபலியை விரும்புவதில்லை, உங்களுடைய மகன் குறிக்கோள் அல்ல, உங்களை சோதிப்பதற்காக இப்படி செய்தோம் என்று சொல்லிவிட்டு, வஃதைனாஹு பிதிபஹின் அலீம் வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், எனவே நாம் இதை ஒரு மகத்தான இந்த பலிப்பிராணியை நாம் ஈடாக்கினோம், பின் வருவோரிடையே அவர் பெயரை நாம் நிலைக்க விட்டோம் என்று அல்லாஹ் 37வது அத்தியாயம் 106 108வது வசனத்தில் சொல்லுகிறான்.

0: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒன்றை அல்லாஹ்வுக்காக நாம் தியாகம் செய்கிற பொழுது அந்த தியாகத்தில் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னவென்றால், அது உலக மக்களுக்காக அல்லாஹ் எல்லோரையும் செய்ய வைத்து ஒரு வணக்க வழிபாடாக ஆக்கியிருக்கிறானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அவனுடைய ஏவல்களை நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது அந்த ஒவ்வொன்றிலும் ஒரு ரகசியத்தை அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு, அதிலிருந்து ஒரு படிப்பினை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த இனிய நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். காரணம், அந்த நாளிலே அல்லாஹ் பிரியப்படுகின்ற அமல் இந்த குர்பானி தான். அது 10 அன்று கொடுக்கலாம், அல்லது 11, 12, 13 ஆகிய நாட்களில் கொடுக்கலாம். பெருநாள் அன்று, 10 அன்று ஒரு அடியான் செய்கிற அமல்களிலேயே மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், துல்ஹஜ் 10 நாள் அன்று மனிதர் செய்யும் நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது குர்பானியை விட வேறு எதுவும் இல்லை. மறுமை நாளிலே அந்த குர்பானி பிராணி தனது கொம்புகளுடனும் ரோமங்களுடனும் கால் குழம்புகளுடனும் முழுமையாக வரும். குர்பானி பிராணியின் அந்த ரத்தம் நிலத்திலே விழுவதற்கு முன் அல்லாவால் அது அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது. எனவே மன நிறைவுடன் குர்பானி கொடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபீனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதற்கொண்டு இந்த குர்பானி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் ஹாபில் காபில் குர்பானி கொடுத்தார்கள். ஆனால் ஒரு குர்பானி ஏற்கப்பட்டது, இன்னொரு குர்பானி ஏற்கப்படவில்லை. இறையச்சம் தக்வாவோடு நிறைவேற்றுகின்ற குர்பானியை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று. எனவே இதிலே முகஸ்துதி வரக்கூடாது, அது இஹ்லாஸாக உள தூய்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குர்பானி நமக்கு தருகிற படிப்பினை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், லன் யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாவிற்காக நீங்கள் செலுத்தப்படுகின்ற குர்பானுடைய இறைச்சிகளோ அதனுடைய ரத்தமோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள இறையச்சமே அல்லாவை அடைகிறது என்று அல் குர்ஆன் 32 அத்தியாயம் 37 வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் அல்லாவுக்காக ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்திலே மிகச்சிறந்த தியாகம் இந்த குர்பானி. எனவே அதை தராதவர்கள் நாளைய தினம், அதற்கு மறுநாள், அதற்கு மறுநாள் ஆகிய தினங்களிலே நாம் கொடுத்து அல்லாவுக்கு விருப்பமான அமலை நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை உள தூய்மையோடு செலுத்தப்படுவதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அவன் தான் விரும்பிய அமலை இந்த அடியான் செய்து விட்டான் என்ற அந்த ஒரே பிரியத்தினால் தன்னுடைய பொருத்தத்தை அல்லாஹ் வழங்கி கௌரவிப்பான். எனவே குர்பானி தருகிற படிப்பினை உள தூய்மை வேண்டும், இஹ்லாஸ் வேண்டும், முகஸ்துதி இல்லாதது வேண்டும். உளப்பூர்வமாக நிறைவேற்றுகின்ற பொழுது அது தியாக உணர்வு பூர்வமான ஒரு குர்பானியாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அத்தகைய உளப்பூர்வமாக நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ் அமைத்து தருவானாக. இன்று நிறைவேற்றிய குர்பானிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேரிலே இதுவரை மௌலானா உஸ்தாஸ் முகமது அனீப் ஜமாலி அவர்கள் வழங்கிய தியாக சிந்தனை ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

ராணி உங்களுக்காக ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வி திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.

அப்புறங்க எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? விடுமுறை எல்லாம் இருக்கு இல்லையா? நாளைக்கு வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, இரண்டு நாட்கள் மட்டுமே வேலையினால். ஆனால் சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து விடுமுறை அப்படியே எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம், சொந்த ஊர்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் பயணத்தில் இருக்கலாம், பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்கள் கூடவே நாங்கள் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கோம். இந்த டச் அண்ட் கோ இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் போதுமான பணம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரி, தொடர்ந்து நம்முடைய காற்றின் மொழியில் இந்தி பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரதை நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: ஆமாங்க, காற்றின் மொழியும் ராத்திரியில் தான் போக்கும். 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை உங்களுக்காக காத்திருக்கு. உள்ள வர மறந்துடாதீங்க. வந்து 10:00 ஒரு எண், உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்கு பின்னாலே இருக்கும் பாடல் என்னவோ அதை நாங்கள் உங்களுக்காக வழங்க காத்திருக்கோம். மறந்துடாதீங்க, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம சந்திப்போம்.
1: Hey.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சல மலேசிய மடானே, மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாகாமின் ஆண்டறிக்கை இன்னும் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை என தொடர்பு அமைச்சர் ரத்துஃபாமி ஃபடில் கூறினார். அடுத்த வாரம் நடைபெறும் கூட்டத்தில் அவ்விவகாரம் ஆராயப்படும் என ஒற்றுமை அமைச்சின் பேச்சாளருமான அவர் கூறினார். வழக்கமாக சுஹாகாமின் ஆண்டறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு தாக்கல் செய்யப்படும் என்று அவர் கூறினார். மலேசிய குடிநுழைவுத்துறை வலுவான சாட்சியங்கள் மற்றும் சட்ட ரீதியில் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா சபான் தெரிவித்தார். பல்வேறு குற்றங்கள் உயர்நெறி சம்பந்தப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட 77 அதிகாரிகளை துறை பணி நீக்கம் செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2022 ஆண்டு தொடக்கம் இவ்வாண்டு வரையில் மொத்தம் 994 சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார். பிலிப்பீன்ஸில் போதைப்பொருள் மீதான போரை விசாரிப்பதற்காக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC முன்னாள் நீதிபதி தலைமையில் ஆணையம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழிநடத்தும் இந்த ஆணையம் அரசாங்க கட்டுப்பாடுகளிலிருந்து சுதந்திரமாக செயல்படும் என்று உண்மை நல்லிணக்க ஆணைய தலைவர் ரகுல் பங்லங்கன் கூறினார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு மருத்துவ உள்கட்டமைப்பு பற்றாக்குறை தடையாக இருப்பதாக உதவி பணியாளர்களும் மருத்துவ நிபுணர்களும் கூறுகின்றனர். இதுரி வட்டாரத்தில் தொற்றை உறுதி செய்வதற்கான ஆய்வக வசதி இல்லை என்று மருத்துவ நிபுணர் கிசலா ஷாண்ட் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு, பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. போலந்து நட்சத்திரம் ஏகா ஸ்வியாடெக் 6-2, 6-3 எனும் செட்களில் செக் குடியரசின் சாரா பெஷ்லேக்கை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறினார். ரொனால்ட் காரோஸ் பட்டத்தை 4 முறை வென்றுள்ள 24 வயது ஸ்வியாடெக் மீண்டும் அந்த பட்டத்தை கைப்பற்றும் முனைப்பில் தற்போது உள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

பத்து மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. அதற்கு பிறகு நாட்டுப்பற்று பாடல் நேசமுள்ள தேசம் அந்த பாடலையும் நம்ம கேட்டுட்டோம். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தாங்க நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமாக டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் நாங்கள் உங்களுக்காக ஒளியேற்றுவோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க. 10க்குள் உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி உங்கள் பதிவுகளுக்காக.

நல்ல விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பாடல் இன்றைய 10 மணிக்கான தொகுப்பை தொடக்கி வைத்திருக்கு. உங்களுக்கே தெரியும், புதன்கிழமைகளில் டிக்டாக் நேரலையில் நாம இணைந்திருப்போம். அப்படி இன்னும் நீங்க டிக்டாக் பக்கமா வரல, வானொலி பக்கமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வாங்க வாங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு எந்த எண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து நேர்கள் 5ஆம் எண் 3ஆம் எண் பதிவு செய்திருந்தாங்க. அதுல வந்து 5ஆம் எண்ணுக்கு தான் பதிவுகள் அதிகமாக இருந்தது. ஆக 5ஆம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். அதனைத் தொடர்ந்து 3ஆம் எண்ணுக்கான பாடலும் வருதுங்க, கேளுங்க. I'm

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

ஹரிச்சரன் பிரேம்ஜி அமரன் கொண்டு வந்த பாடல் அது. அப்படிதாங்க, சில சமயங்களில் வாழ்க்கையில் சில நிமிடங்களை திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது, கொண்டு வர முடியாது, மீட்டு கொடுக்கவே முடியாது யாராலும் கூட. அந்த மாதிரியான சில தருணங்களும் இருக்கும், நினைவுகளாகவே அப்படியே போயிடும். அந்த மாதிரியும் சில தருணங்கள் இருக்கும் பாருங்களேன். சரி பரவாயில்ல. இப்போ நேரம் 10:21 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, எந்த எண் வேணும் வந்து டிக்டாக்ல பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல்ல நாம கேட்ட அந்த பாடல் 3 எண்ணுக்கான பாடல். அதற்கு முன்னதாக கேட்ட பாடல் வந்து பவளமல்லி, அது வந்து 5 எண்ணுக்கான பாடலாக 5-3 முடிந்தாகி விட்டது. அடுத்து என்ன எண்கள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்த போது நேர்கள் 7 பதிவு செய்திருந்தாங்க. 1-7 இந்த 1-7 இது 2 எண்களுக்கும் இடையே போட்டி நிலவியது. அதுல வந்து இந்த 1 எண்ணத்தை அதிகமான நேர்கள் டிக்டாக்ல வந்து பதிவு செய்திருக்கீங்க. ஆக அந்த 1 எண்ணுக்கான பாடல் இப்போ நாம கேட்க போறோம் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில். அதனைத் தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடலையும் நாம கேட்கலாம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot as we take it higher. We got set the song on fire.

காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நீங்களா நாங்களான்னு சொல்ல வந்து நாம் அப்படின்னு வந்துருச்சு. காற்றின் மொழியோடு இணைந்திருக்கின்றோம். முதல்ல நாம கேட்டிருந்தேன் அந்த பாடல் வந்து ஏழாம் எண்ணுக்கான பாடல். ஆக 5, 3, 1, 7 நான்கு எண்களுமே முடிந்தாகிவிட்டது. சரி, அடுத்து என்ன எண் வேணும் அப்படின்னு நாம டிக்டாக் நேரலையில் வந்து கேட்டபோது நேயர்கள் 9ஆம் எண், 4ஆம் எண்ணை பதிவு செய்திருந்தாங்க. ஆக 9ஆம் எண் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டதுங்க. நாங்கள் போய் சொல்லலை, உண்மையை சொல்கிறோம். டிக்டாக்கும் அதுதான் சொன்னது, 9ஆம் எண்ணுக்கான பதிவுகள் அதிகமாக இருந்தது. ஆக 9ஆம் எண்ணுக்கான பாடலை நாங்கள் இப்போ உங்களுக்காக கொடுக்க போகிறோம். அதனை தொடர்ந்து 4ஆம் எண்ணுக்கான பாடல். அப்படி நீங்க இன்னும் டிக்டாக் பக்கமா வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரம் வாங்க, வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன எண் வேணும் அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க. இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க அங்க வந்து பதிவு செய்யலாம். உங்கள் கருத்துக்களை காண காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். சக்தி ஸ்ரீ கோபாலன் கொண்டு வந்த பாடல் அது. அந்த பாடலுக்கான எண் 7 அடுத்து இல்லை 7 4 எண் சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாம் நேயர்களிடம் கேட்டபோது 2 6 எண் பதிவாக்கப்பட்டது. ஆக 2 6 இந்த 2 எண்களில் அதிகமாக எது, எந்த எண் அப்படின்னு நம்ம கேட்டபோது டிக்டாக் நேரலில் கொஞ்சம் குளறுபடி, என்னென்ன கொஞ்சம் பிரச்சனை, அதனால் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த பதிவுகளை நம்ம சரியாக பார்க்க முடியல. அதனால் 2 பாடலை நாங்களே முதல்ல உங்களுக்கு கொடுத்துறோம். அதனை தொடர்ந்து 6 பாடல். இந்த 2 எண்களுமே நீங்கள் தான் தேர்வு செய்திருக்கீங்க. அதனால் 2 பாடல், அதனை தொடர்ந்து 6 பாடல் வருது உங்களுக்காக.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

சரிங்க, இதுவரையில் டிக்டாக் நேரலில் வந்து என்ன என் வேணும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைவு பாடலை நாங்களே உங்களுக்காக கொடுக்குறோம். செக்கச் வந்த வானம் திரையிலிருந்து ஏ ரஹ்மான் குரலில் பாடல் வருது உங்களுக்காக.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மேற்காசிய வட்டாரத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் எல்லா சிக்கல்களும் பேச்சு அரசு தந்திரம் என அமைதியான அணுகுமுறைகள் மூலமாகவே களையப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் பாகிஸ்தான் சகா ஷேபாப் ஷாரீப் உடனான தொலைபேசி உரையாடலில் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். நாளை முதல் June 3 வரை ரூ.95 பெட்ரோல் சில்லறை விலை லிட்டருக்கு 15 சென்ட் குறைந்துள்ள வேளை ரூ.97 இறக்கம் கண்டுள்ளது. அத்துடன் தீபகற்பத்தில் டீசல் விலை லிட்டருக்கு 10 சென்ட் குறைந்துள்ளது. கடந்த வாரத்தில் பன்னாட்டு சராசரி சந்தை விலைகள் சரிந்ததைத் தொடர்ந்து எரிபொருளின் சில்லறை விலை குறைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் கூறியது. இவ்வேளை ஓப்திரிஸ் மூலம் சரவா பொதுப்படை 342,000 மேற்பட்ட லிட்டர் உதவித்தொகையுடன் கூடிய டீசலை பறிமுதல் செய்துள்ளது. அதன் மதிப்பு 1.8 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியது. மார்ச் 16 முதல் நேற்று வரை அந்த மாநிலத்தின் சில இடங்களில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சனிக்கிழமை தாப்பா அருகே உள்ள பத்துபுத்தே மலையேறும்போது காணாமல் போன பெண்ணை தேடி மீட்கும் பணி நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே மீட்புக் குழுவில் உள்ள 12 உறுப்பினர்கள் இன்றிரவு அந்த மலை உச்சியில் தங்கியிருப்பதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஜபாரோட் சின்னூர் அஹ்மத் தெரிவித்தார். வங்காளதேச தலைநகர் டாக்காவில் உள்ள மருத்துவமனையில் புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. குழந்தைகள் உயிரிழந்ததற்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. 6 குழந்தைகள் இயற்கைக்கு மாறான முறையில் உயிரிழந்திருப்பதாக புகார் பெறப்பட்டுள்ளதாக அந்த பெருநகர காவல்துறையின் மூத்த அதிகாரி கூறினார். காசாவுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறுவிய அமைதி வாரியத்தில் நிதி இல்லை என்று கூறப்படுகிறது. அது மேம்பாட்டு நிதி என்பதால் அந்த நிலை எட்டப்படாததைத் தொடர்ந்து நன்கொடை வழங்குவதாக உறுதியளித்த உறுப்பு நாடுகள் இதுவரை அந்த பணத்தை வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக ஆசியான் கிளப் கால்பந்து. தாய்லாந்து சாங் அரங்கில் நடைபெற்ற 2வது இறுதி ஆட்டத்தில் புரிடம் யுனைடெட் 2-1 என ஸ்லாங்கூர் FC-யை வீழ்த்தியதை அடுத்து அந்த கிளப் 3-1 என்ற திரட்டு புள்ளி கணக்கில் கிண்ணத்தை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க போறோம். அதுவும் இன்றைக்கு புதன்கிழமை உங்களுக்கு தெரியும், இடைவிடாத பழம் பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்றைக்கும் உங்க மனசு விரும்புற மாதிரியான, உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ, உங்க மனசு தேடும் அந்த பாடல்களை தேடி எடுத்து ஒரு மூட்டை கட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொன்றாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க போறோம். இடைவிடாத பாடல்களை இனி நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இது பழம் பாடல்கள்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
1: ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மடானி உங்களுக்காக.
1: திறன்களையும் வேலை வாய்ப்பு மேம்பாட்டையும் விரைவுபடுத்தும் திட்டம் பேஸ் மனிதவள அமைச்சின் HRD காப் வழியாக 10 வியூக திட்டங்களுக்காக 100 மில்லியன் ரிங்கிட். மேல் விவரங்களுக்கு www.hrdcorp.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பொரு காலத்தில் பாரசீக நாட்டில் மன்னன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னை சுற்றிலும் அமர்ந்திருந்த அறிஞர்களை பார்த்து, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். முதலாவதாக எழுந்த அறிஞன், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர். உயிர் இல்லையேல் இந்த வாழ்க்கையில் நாம் எதை அனுபவிக்க முடியும் என்றார். இரண்டாவதாக இருந்த அறிஞர், என் கருத்துப்படி வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் அறிவுதான். அறிவு இல்லாமல் நாம் வாழ முடியாது என்றார். மூன்றாவதாக ஒரு அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் பொறுமைதான். பொறுமையின்றி இந்த வாழ்க்கையில் எந்த பெருமையையும் நாம் அடைய முடியாது என்றார். நான்காம் அறிஞர், வாழ்க்கையில்

0: மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் சூரியன் தான். சூரியன் இல்லையெனில் இந்த பூமியில் எந்த உயிரும் வாழ முடியாது என்றார். ஐந்தாம் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் அன்புதான். மனிதர்களுக்கிடையில் அன்பு இல்லையெனில் ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டு அடித்து கொண்டு தங்களை மாய்த்துக் கொள்வார்கள் என்றார். ஆறாவதாக ஒரு அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். நமக்கு காலம் இல்லையெனில் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த ஏது நேரம்? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது நேரம்? எனவே மிக மதிப்பு உயர்ந்த பொருள் காலம்தான். ஆனால் அதைத்தான் நாம் பலரும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார். வல் அஸ்ர் இன்னல் இன்ஸான லஃபி ஹுசுர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாதி வதவாஸௌ பில்ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸபர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரையும் உண்மையை போதித்து பொறுமையையும் போதித்துக் கொள்வோரையும் தவிர என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இறைவன் காலத்தின் மீது சத்தியமாக என்று இந்த வசனத்தை ஆரம்பித்திருக்கின்றான். அன்றைய அரபுகள் தவறான காரியங்களை செய்யக்கூட சத்தியமிட்டு சொல்வார்கள். அவர்களின் இந்த தவறை சுட்டிக்காட்டும் முகமாகவும் இறைவன் காலத்தின் மீது சத்தியமாக என்று ஆரம்பித்திருக்கின்றான். தொழுகையும் நேரம் குறிப்பிட்டது. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழுகையை முடிக்க வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்ட கட்டளை. ஒருவன் காலத்தை சரிவர உபயோகப்படுத்தினால் அவன்தான் வெற்றி பெறுகின்றான் என்ற படிப்பினையும் இங்கே வருகின்றது. காலத்தின் முக்கியத்துவத்தை உலகின் பல நாடுகளும் சிறப்பித்தே கூறியுள்ளதை அதன் பல மொழிகளிலிருந்தே நாம் அறியலாம். காலமும் கடல் அலையும் எவருக்காகவும் காத்திராது என்பது காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆங்கில பழமொழி. இரண்டு நபித்தோழர்கள் ஒருவர் ஒருவர் சந்திக்கும் போது அல் அசர் என்ற இந்த அத்தியாயத்தை ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்ளாமல் பிரிய மாட்டார்களாம். அந்த அளவு இந்த அத்தியாயத்தை நபித்தோழர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். இந்த அத்தியாயத்திலே காலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே காலம் என்பது பொன் போன்றது. இந்த காலத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் வீணடித்து விடக்கூடாது. காலம் போனால் வராதது. அந்த காலத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். செய்ய வேண்டிய விஷயங்களை உரிய நேரத்தில் உரிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டும். இப்படி காலத்தை பயனாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் நற்கிருபை புரிவானாக. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலை சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. Hashtag Pernyaran Jaki.
3: Ningal FM. Ilamai, pudumai, inimai.

0: நாட்டின் மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

Pepe Lama, Sao Cao Pochi, Tula Cava Lama, Sao Cao Pochi.

0: வணக்கம், நான் கார்த்திக் சாம்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
2: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான்
1: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநிலிருந்து உங்களுக்காக.
3: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையுசூன்

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கல, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: Yes, I love this idiot. I love this.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: ஹிந்தி பாடல்களை

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம்
1: தான். அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
2: பின்ன என்னமா லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல்
0: மங்கள இசை.

0: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: ஏய், ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
0: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: ஏய் என்னால இவ்ளோ குட் ஆயிட்டீங்க, டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
2: அது
1: உலக வரைபடமே தலையில தான் இருக்கு, முடியெல்லாம் கொட்டிருச்சோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே பாகிஸ்தான் இடைத்தரகராக தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வருவதையும் அடுத்த கட்ட கலந்துரையாடலை நடத்த நாடு வெளிப்படுத்தியுள்ள அவாவையும் பிரதமர் இடதுசரி அன்வர் இப்ராஹிம் பாராட்டினார். பாகிஸ்தான் சக ஷெபாஸ் ஷெரீப் உடனான தொலைபேசி உரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாரத்திற்கான பெட்ரோல் டீசல் விலை இன்று முதல் June 3 வரை ரூ.95 பெட்ரோல் சில்லறை விலை லிட்டருக்கு 15 சென் குறைந்து 3.92 விற்கப்படுகிறது. அதேவேளை ரூ.97 20 சென் குறைந்து 4.65 விற்கப்படும் என நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவாத திட்டங்கள் உட்பட நிதி ஆலோசனை சேவைகள், நிதி வசதிகளை ஏற்படுத்தும் முனைப்பு ஆகியவை மூலம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSMEsகளுக்கு உதவ மலேசிய கடன் உத்தரவாத கூட்டுக்குழுமம் CGC முன்வந்திருப்பதை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு வரவேற்றுள்ளது. வரையறுக்கப்பட்ட கடன் பின்னணி, அதிக கடன் காரணமாக பெரும்பாலான MSMEs நிதி பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றன என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். ஹொர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பில் ஈரானுக்கு ஆதரவாக ஒமான் செயல்பட்டால் அமெரிக்காவின் நட்பு நாடான அந்நாட்டை தாக்குவோம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ஈரானும் வளைகுடா நாடான ஒமானும் அந்த நீர்வழியை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட போது அவ்வாறு நிகழும் நிலையில் அவர்களை தகர்த்து விடுவேன் என அவர் கூறியுள்ளார். ஒரு மாதமாக நடைபெற்று வரும் போராட்டங்களால் உணவு எரிபொருள் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நாடு நெருக்கடியில் உச்சத்தை எட்டியுள்ளதாக பொலிவியா அதிபர் ரோட்ரிகோ பாஸ் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஆதரவு பெற்ற பாஸ் தனது மிதவாத வலதுசாரி கொள்கைகள் மீதான பரவலான சீற்றத்தை எதிர்த்து போராடி வருகிறார். யுஇஃபா கான்பரன்ஸ் லீக் கார்பந்து ஜெர்மனி லேப்சிக்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் கிறிஸ்டல் பேலஸ் ரயோ வெலிசானோவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தனது கிளப் வரலாற்றில் முதல் ஐரோப்பிய கிண்ணத்தை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாசினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதாகொல்ல.

நேயர்களே, உலகிலே சங்கை பொருந்திய நகரமாக மக்கமா நகரம் அமைந்திருக்கிறது. அந்த நகரத்தில்தான் மகத்துவம் பொருந்திய காபா ஷரீஃப் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இலட்சக்கணக்கான மக்கள் வாழுகின்ற மக்கமா நகரமும் உலக முஸ்லிம்களின் உள்ளங்களை கவர்ந்திருக்கக்கூடிய காபா ஷரீஃபும் 5000 ஆண்டுகளுக்கு முன் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களால் அவர்களின் குடும்பத்தார்களாலும் தான் உண்டாக்கப்பட்டது. 5000 ஆண்டுகளுக்கு முன் மக்கா என்ற நகரமே இல்லை. இன்றுள்ள மக்காவுக்கு அன்று பக்கா என்ற பெயர் இருந்தது. அந்த இடம் மனிதர்கள் வாழாத, உணவும் தண்ணீரும் இல்லாத பாலைவனமாக இருந்தது. அந்த இடத்தில் மக்கா என்ற நகரையும் காபாவையும் தோற்றுவிக்க இறைவன் நாடினான். அதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் தேர்ந்தெடுத்தான்.

நேர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நபியே, நீர் உமது மனைவி ஹாஜராவையும் அவர்கள் மூலம் பிறந்து பால் குடித்துக் கொண்டிருக்கும் உமது மகன் இஸ்மாயிலையும் பக்கா என்ற இடத்தில் தனியாக விட்டுவிடுங்கள் என்பதே அல்லாஹுவின் கட்டளையாகும். உடனே நபி அவர்கள் மனைவியையும் மகனையும் அழைத்துக் கொண்டு போய் அவ்விடத்தில் தனியாக விட்டுவிட்டார்கள். இது அல்லாஹுவின் கட்டளை, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். இது அல்லாஹுவின் கட்டளையாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று அன்னை ஹாஜரா அவர்கள் சொல்லி அங்கே மகனுடன் தங்கியிருந்தார்கள். அவர்களிடம் உள்ள உணவும் தண்ணீரும் சில தினங்களில் தீர்ந்துவிட்டது. பசியும் தாகமும் அவர்களை வாட்டியது. மகனுக்கு பாலும் இல்லாமல் பசியால் துடித்து அழுவதை சகியாத அன்னை ஹாஜரா அவர்கள் எங்காவது தண்ணீர் கிடைத்தாலும் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்வதுடன் மகனுக்கும் புகட்டலாமே என்று எண்ணினார்கள். மகனை ஓரிடத்தில் படுக்க வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த சஃபா மலை குன்றின் மீது ஏறி சுற்றிலும் பார்த்தார்கள். எங்கும் தண்ணீர் கிடைக்கவே இல்லை. உடனே அதை அடுத்துள்ள மருவா எனும் மலைக்குன்றை நோக்கி தொங்கோட்டமாக ஓடி மருவா மலையின் மீது ஏறி நின்று சுற்றிலும் பார்த்தார்கள். எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. சஃபாவிலிருந்து மருவாவிற்கும் மருவாவிலிருந்து சஃபாவிற்குமாக 7 முறை தொங்கோட்டமாக ஓடி பார்த்தும் எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் ஏமாற்றமடைந்து மகனின் நிலை என்ன ஆனதோ என்று எண்ணி மகனிருந்த இடத்தை அடைந்த அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். மகனின் காலடியில் நீர் ஊற்று ஏற்பட்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தண்ணீரை அள்ளி மகனுக்கு புகட்டினார்கள். தானும் வயிறு நிறைய குடித்தார்கள். அதனால் அவர்களின் பசியும் தாகமும் தீர்ந்தது. சோர்வும் களைப்பும் நீங்கின. தெம்பும் உற்சாகமும் ஏற்பட்டது. ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை சுற்றிலும் மணலை அணையாக குவித்து ஜம்ஜம் என்று சொன்னார்கள். இதன் பொருள் நில் நில் என்பதாகும். அன்று முதல் அத்தண்ணீரையே குடித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இன்று வரை அத்தண்ணீருக்கு ஜம்ஜம் தண்ணீர் என்று பெயர் விளங்கிக் கொண்டிருக்கிறது.

நேர்களே, ஜம்சம் தண்ணீரானது பசித்தவர்களுக்கு உணவாகவும் தாகித்தவர்களுக்கு தண்ணீராகவும் பிணியுற்றவர்களுக்கு அருமருந்தாகவும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவேதான் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் ஜம்சம் தண்ணீரை வயிறார குடிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தங்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வந்து உறவினர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் மனைவி மக்களுக்கும் கொடுத்து மகிழ்வடைகிறார்கள். ஹஜ்ஜின் போது சஃபா மருவாவுக்கிடையில் ஓடும் போது அன்னை ஹாஜிரா அவர்களின் நினைவும் ஜம்சம் நீரை குடிக்கும் போது நபி இஸ்மாயில் அலிசலாம் அவர்களின் நினைவும் ஏற்படுகிறது. ஜம்சம் நீரூற்றுக்கு பிறகுதான் மக்காவில் மக்கள் சன்னஞ்சன்னமாக குடியேற ஆரம்பித்தார்கள். நாளடைவில் அது ஒரு பெரிய நகரமாக அமைந்திருக்கிறது. மக்கமா நகரத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் காபா ஷரீஃபை தவாஃபு செய்வதும் ஹஜ்ஜுடைய அம்சங்களில் ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறது. காபாவை கட்டி முடிக்கும்படி அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது நபி அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துணையுடன் காபாவை கட்டி முடித்தார்கள். காபாவானது இறை வணக்கத்திற்காக முதன் முதலில் கட்டப்பட்ட புனித ஆலயமாகும். அல்லாஹுவின் அருள் நிறைந்ததாகவும் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அநேக அத்தாட்சிகள் உள்ளதாகவும் அதில் நுழைந்தவர்களுக்கு அபயமளிக்கக்கூடியதாகவும் காபா அமைந்திருக்கிறது.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா,
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா மோகன்?
0: ரொம்ப சிறப்பா இருக்கும், எல்லாம் விடுமுறையில இருக்க மாதிரி தெரியுது.
1: ரொம்ப அமைதியா இருக்கு வெளியில
0: சாலைகள்லாம்.
1: நிறைய பேர் விடுமுறையில இருக்கலாம் இன்றைக்கு.
0: ஆமா,
1: அப்புறம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, தூங்கிக்கிட்டே வானொலியை கேட்டுட்டு இருக்கலாம்.
0: தூங்கிக்கிட்டே கேட்பாங்களா?
1: வாய்ப்பு இருக்கு.
0: சரி, தூங்காமலும் கேட்கலாம். யாரெல்லாம் இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களோ உங்களை உற்சாகப்படுத்த நாங்க வந்துட்டோம். வழக்கம் போல 10 மணி வரைக்கும் இன்றைக்கு மோகன் புவனா உங்களோட பேச தர காத்துட்டு இருக்கோம். எப்போதுமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எப்ப ஞாபகப்படுத்துறோம்னா, அந்த விஷயத்துக்கான முயற்சிகள் போடும் போது நம்ம அதிகமா ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு ஆய்வு சொல்லுது. அதனால எந்த விஷயம்
1: மலர்ந்திருக்குங்க.
0: இன்றைய பொழுதை இனிதாய் வரவேற்போம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வீன்குமார் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம மாடிஃபைட் புஷ் அப் அப்படின்ற ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாடிஃபைட் புஷ் அப் வந்து நார்மல் புஷ் அப் மாதிரி தான், சரியா? அப்போ வந்து நம்மளோட முட்டி வந்து ரெண்டும் கீழே இருக்கணும், கைகள் ரெண்டும் வந்து தரையில இருந்து நம்மளோட நெஞ்சு பகுதி கீழே இறங்கி மேலே ஏறணும். நார்மல் புஷ் அப் செய்யற மாதிரி தான். இது யார் யாருக்கு வந்து புஷ் அப் செய்ய முடியலையோ அந்த பிகினர்ஸ்க்கு வந்து இது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுவும் ஏறக்குறைய வந்து நம்மளோட நெஞ்சு பகுதிக்கும் நம்மளோட கைகளையும் வலுப்படுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம 20 தடவை 4 செட் வந்து நம்ம செய்யலாம். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: நியூ திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம், இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: 24 மணி நேரத்துல நம்ம பத்திரிகைகள்ல, இணைய பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்தி என்னென்னலாம் முக்கியமா வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம்.
0: சரி, மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, மலேசியாவின் பன்முக கலாச்சார தன்மையும் அதன் புரிந்துணர்வும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா அமைது. உலகளாவிய முதலீட்டாளர்கள் நமது நாட்டுக்கு வர பன்முக கலாச்சாரம் தான் முக்கிய அம்சமாக விளங்குகிறது அப்படின்னு அமைச்சர் ஸ்டீவன் சீம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
1: மக்களோ சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த வாரம் அனைத்துலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் சில்லறை விலை இன்று மே 28 தொடங்கி June 3 வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது. RON 97 பெட்ரோல் 20 சென்ட் குறைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் RON 95 15 சென்ட் குறைப்பு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது.
0: போலீஸ் படை ஒரு சிறிய நினைவூட்டல வந்து வழங்கியிருக்காங்க. என்னன்னா, விடுமுறை காலகட்டத்தில் எப்போதுமே சொல்றது, இந்த பாதுகாப்பு அம்சங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும், அதை வந்து அமல்படுத்தணும், முக்கியமா அதை பின்பற்றி நம்ம வந்து பயணம் செய்யணும் அப்படின்றது. ஏன்னா நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 407 ஹாட்ஸ்பாட் இடங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த விடுமுறை காலத்தில் ரொம்ப அதிகமாக விபத்துகள் நடக்கக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அங்கு பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்திருக்கோம், அதனால பார்த்து கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு நினைவுபடுத்திருக்காங்க.
1: அதனையடுத்து கனடா அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்திய மலேசியர்களுக்கான விசா இல்லா விமான பயண அனுமதியை விரிவுபடுத்திருக்காங்க. ஆக இனி கடந்த 10 ஆண்டுகளில் கனடா தற்காலிக குடியிருப்பு விசா பெற்றவர்கள் அல்லது தற்போது செல்லுபடியாகும் அமெரிக்கா விசா வைத்திருப்பவர்கள் எளிதாக ETA இணைய பயண அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்குங்க. 10 மணி வரைக்கும் நாங்க இன்னும் கூடுதலாவே உங்களோட பகிர்ந்துக்கிறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்து மேஜை மேல் இருந்த கண்ணாடி டம்ளரை கையில் எடுத்து மாணவர்களுக்கு காட்டினார். இது எவ்வளவு எடை இருக்கும் என்று அவர் கேட்டார். 100 கிராம், 50 கிராம் என்று ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். ஆசிரியர் சிரித்துக் கொண்டே, சரி, இந்த டம்ளரை நான் கொஞ்ச நேரம் கையிலே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் என்று கேட்டார். ஒன்னும் ஆகாது ஐயா என்று மாணவர்கள் சொன்னார்கள். ஆனால் 1 மணி நேரம் இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்று கேட்டார். உங்கள் கை வலிக்க ஆரம்பிக்கும் ஐயா என்று சொன்னார்கள். அப்போ 1 நாள் முழுவதும் இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்று மறுபடியும் கேட்டார். உங்கள் கை மறுத்து போயிடும் ஐயா என்று மாணவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஆசிரியர் அமைதியாக கேட்டார். அப்போ கை வலிக்காமலும் மறுத்து போகாமலும் இருக்க நான் என்ன செய்யணும்? உடனே எல்லா மாணவர்களும் அந்த டம்ளரை கீழே வைத்து விட்டா போதும் ஐயா என்று சொன்னார்கள். அப்போது ஆசிரியர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இந்த டம்ளர் தான் பிரச்சனை மாதிரி. ஒரு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ள வந்த உடனே அதை பிடிச்சு கொண்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல மனசு வலிக்க ஆரம்பிக்கும். அதே 1 நாள் முழுவதும் சுமந்து கொண்டே இருந்தா நம் சிந்தனையே சோர்ந்து விடும். அதனால வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எப்பொழுதும் மனசுக்குள்ள சுமந்து கொண்டே இருக்காதீங்க. ஆசிரியர் சொல்வதும் சரிதானே, எல்லா பிரச்சனையும் நம்முடன் என்றென்றும் இருக்காது. அதை எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம். மனசுக்கு அமைதி வேணும்னா சில சுமைகளை இறக்கி வைக்க கத்துக்கணும். விடுவதை கத்துக்கொண்ட மனசுதான் நிம்மதியாக வாழும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. பொதுவா அந்த மாதிரி விடுமுறை காலம் பிள்ளைகளும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அம்மா அப்பாவும் வீட்டுல இருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல ரொம்ப அதிக மணி நேரம் பேசணும், சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்குங்க.
1: ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல மோகன், நிறைய பெற்றோர்கள் வந்து வெளியூர்களுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு போனோம், சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போனோம், அந்த மாதிரி முயற்சிகள் முன்னெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதுக்கப்புறம் அந்த அறிவியல் விழாக்கள், அப்புறம் அறிவு சார்ந்த இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஆனாலும் வீட்டுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களோடு சேர்ந்து சமைக்கிறது வெட்டுறதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு பேன்கேக் செய்யறதா இருக்கலாம், இல்ல ஒரு வடை சொல்றோம் நாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அந்த மாதிரி சேர்ந்து சமைக்கும் போது அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு மேல ஆர்வம் வரும். ஆரோக்கியமான உணவுகளை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கலாம், இது சாப்பிட்டா இது நல்லது. வீட்டுக்குள்ளாரே சில விஷயங்கள்
0: நடவடிக்கை தான் அந்த ஒரு பொழுது ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தும்.

0: சரி, அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள பத்தி ஈடுபடுத்த வைங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிக்கும். அது என்னன்னா அம்மா அப்பா கூட இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுறோம் போது அது ஒரு சந்தோஷம் தான்.
1: புத்தகத்தை அடிக்க வைக்கலாம், இல்ல புத்தக படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கலாம். அவங்களுக்கு சின்ன சின்ன வீட்டு வேலைகள், சின்ன சின்ன அதாவது வீட்டு வேலைகள், அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு தெரியும். ஓ, நம்ம வீட்டுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. சின்ன வயசா இருந்தாலும் நம்ம எல்லாம் இப்போ நம்ம சொல்லி கொடுங்கன்னு சொல்றோம், நம்ம எல்லாம் அடிச்சு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஆமா, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு சிறிய நினைவூட்டல் தான் அது. தொடர்ந்து தனுஷ் மற்றும் அறிவு பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: மேற்காசிய மோதல். பாகிஸ்தானின் பங்களிப்பை மலேசியா பாராட்டுகிறது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் நிதி செலவினத்தை குறைக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும், குஸ்கோப் வலியுறுத்து. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே பாகிஸ்தான் இடைத்தரகராக தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வருவதையும், மேலும் அடுத்த கட்ட கலந்துரையாடலை நடத்த நாடு வெளிப்படுத்தியுள்ள அவாவையும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பாராட்டினார். பாகிஸ்தான் சக ஷெபாஸ் ஷெரீப் உடனான தொலைபேசி உரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல், வட்டார நிலைத்தன்மை, வர்த்தகம், ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். இதனிடையே மலேசிய பாகிஸ்தான் நீண்டகால உறவை வலுப்படுத்தும் கூறுகளில் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் பாகிஸ்தான் வாழ் மக்களுக்கு டத்துஸ்ரீ அன்வார் தியாக திருநாள் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டார். இதனிடையே மேற்காசிய வட்டார நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் அனைத்து சிக்கல்களும் கலந்துரையாடல், அரசு தந்திரம் என அமைதியான அணுகுமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளதை டத்துஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். காசா, லெபனானில் உள்ள மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் வன்முறைகளை தடுக்க பன்னாட்டு சமூகம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதன் அவசியம் குறித்து பிரதமரும் ஷெபாஸ் ஷெரீஃபும் உரையாடினர். நட்பு, இருதரப்பு மரியாதை, அர்ப்பணிப்பு ஆகிய பண்புகளின் அடிப்படையில் இருநாட்டு உறவு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்ற உறுதிப்பாட்டை டத்துஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தினார். உத்தரவாத திட்டங்கள் உட்பட நிதி ஆலோசனை சேவைகள், நிதி வசதிகளை ஏற்படுத்தும் முனைப்பு ஆகியவை மூலம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSMEsகளுக்கு உதவ மலேசிய கடன் உத்தரவாத கூட்டு குழுமம் CGC முன்வந்திருப்பதை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோப் வரவேற்றுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் கணிக்க இயலாத அரசியல் பொருளாதார சூழலால் செயல்பாட்டு செலவினம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதியுதவி செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த இந்த நடவடிக்கைகள் அவசியம் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் எடுத்துரைத்தார். வரையறுக்கப்பட்ட கடன் பின்னணி, அதிக கடன் காரணமாக பெரும்பாலான MSMEsகள் நிதி பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றன என்றார் அவர். 2022 தொடங்கி இதுவரை 994 ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டதை அடுத்து 77 அதிகாரிகளை மலேசிய குடிநுழைவுத்துறை பணி நீக்கம் செய்துள்ளது. அத்துறை பணியாளர்களிடையே நேர்மையை வலுப்படுத்தவும் முறைகேடுகளை தடுக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் கீழ் இவ்வாண்டில் மொத்தம் 23 ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷபான் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை SOP மீறுதல், அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தல், முகப்பு சேவைகளில் முறைகேடு, வேலைக்கு வராதது, போதைப்பொருள் பயன்பாடு, தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை விநியோகிப்பது ஆகிய குற்றங்களுக்காக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை டத்து ஜக்கரியா உறுதிப்படுத்தினார். இவ்வாரத்திற்கான பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். இன்று முதல் June 3 வரை RON 95 பெட்ரோல் சில்லறை விலை லிட்டருக்கு 15 சென் குறைந்து 3 ரிங்கிட் 92 சென்னுக்கு விற்கப்படுகிறது. அதேவேளை RON 97 20 சென் குறைந்து 4 ரிங்கிட் 65 சென்னுக்கு விற்கப்படும் என நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீபகற்பத்தில் டீசல் விலை லிட்டருக்கு 10 சென் குறைந்து 4 ரிங்கிட் 87 சென்னாக உள்ளது. கடந்த வாரத்தில் பன்னாட்டு சராசரி சந்தை விலைகள் சரிந்ததை தொடர்ந்து எரிபொருளின் சில்லறை விலை குறைக்கப்பட்டதாக நிதியமைச்சு கூறியது. இம்மாதம் 23 பேரா பீடோர் பத்துபூத்தே மலையில் காணாமல் போன ஜஸ்லிண்டா சலுடின் எனும் 49 வயது பெண்ணை தேடி மீட்கும் பணி எவ்வித முன்னேற்றமும் இன்றி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேடி மீட்கும் பணி மாலை தாமதமாக நிறைவடைந்ததால் மீட்புக் குழுவின் 12 உறுப்பினர்கள் அந்த மலை உச்சியில் தங்கியிருப்பதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபரோட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். நேற்று காலை 9:15 AW 139 உலங்கூறுதி போக்கிட் பிராபிட் 2 அனுப்பப்பட்டது. ராயு மலைக்கும் சுகானிகா முகாமுக்கும் இடையில் அமைந்துள்ள சிக்காலி முகாமை நோக்கி தேடல் பணி தொடரும். இந்நடவடிக்கையில் அரசு மலேசிய காவல்துறையும் இணைந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: வட பிலிப்பீன்ஸ் பாம்பாங்க மாவட்டத்தில் கட்டுமானத்தில் இருந்த கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மோப்ப நாய்களின் உதவியுடன் உடல்கள் கண்டறியப்படும் வேளை மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் இருந்து அவற்றை கவனமாக அகற்றி வருவதாக ஏஞ்சலஸ் நகர தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. May 24 அதிகாலை 3 அக்கட்டடம் சரிந்ததை தொடர்ந்து குறைந்தது 16 பேர் இன்னும் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 26 பேர் வெற்றிகரமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பில் ஈரானுக்கு ஆதரவாக ஒமான் செயல்பட்டால் அமெரிக்காவின் நட்பு நாடான அந்நாட்டை தாக்குவோம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ஈரானும் வளைகுடா நாடான ஒமானும் அந்த நீர்வழியை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ட்ரம்ப்பிடம் கேட்கப்பட்டபோது அவ்வாறு நிகழும் நிலையில் அவர்களை தகர்த்து விடுவேன் என்று அவர் கூறியுள்ளார். ஒமான் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடாகும். அது மேற்காசிய போரில் இடைத்தரகராக செயல்பட முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் அந்நாடு தெஹ்ரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு மாதமாக நடைபெற்று வரும் போராட்டங்களால் உணவு எரிபொருள் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நாடு நெருக்கடியில் உச்சத்தை எட்டியுள்ளதாக பொலிவியா அதிபர் ரோட்ரிகோ பாஸ் எச்சரித்துள்ளார். கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் 6 முன்பு பதவியேற்ற அமெரிக்க ஆதரவு பெற்ற பாஸ் தனது மிதவாத வலதுசாரி கொள்கைகள் மீதான பரவலான சீற்றத்தை எதிர்த்து போராடி வருகிறார். அவரை பதவி விலக கோரி குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களும் நாட்டின் பழங்குடியினரும் அரசியல் தலைநகர் லாபாஸை முற்றுகையிட்டுள்ளனர். காசாவில் ஹமாஸ் ஆயுத பிரிவு புதிய தலைவர் மொஹமத் ஒடேவையும் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. 2023 அக்டோபரில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காசாவிலும் வட்டாரம் முழுவதிலும் உள்ள அக்குழுவின் தலைவர்களை இஸ்ரேல் திட்டமிட்டு குறிவைத்து வருகிறது. இதனிடையே காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் கொன்றுள்ளதாக கூறும் எசெடின் அல் கசம் படைப்பிரிவுகளின் 4 தலைவர் ஒடே ஆவார். அவரும் அவரது மனைவியும் குழந்தைகளும் கோழைத்தனமான படுகொலை நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக அப்படை தெரிவித்துள்ளது. யுஇஃபா கான்பரன்ஸ் லீக் கார்பந்து ஜெர்மனி லெப்சிக்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கிறிஸ்டல் பேலஸ் ராயோ வெலிசானோவை 1-0 என வீழ்த்தி தனது கிளப் வரலாற்றில் முதல் ஐரோப்பிய கிண்ணத்தை வென்றது. ஆட்டத்தின் 2 தொடக்கத்தில் பிரான்ஸ் வீரர் ஜான் பிலிப்பே மட்டேட்டா கிறிஸ்டல் பேலஸுக்கான வெற்றி கோலை புகுத்தினார். இந்த வெற்றியின் வழி பதவி விலகும் மேலாளர் ஒலிவ் கிளாஸ்னருக்கு சிறப்பான முறையில் பிரியாவிடை அளித்துள்ளதுடன் ராயுவின் முதல் கிண்ணத்தை வெல்லும் நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டது. மேற்காசிய மோதல் பாகிஸ்தானின் பங்களிப்பை மலேசியா பாராட்டுகிறது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் நிதி செலவினத்தை குறைக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் குஸ்கோப் வலியுறுத்து. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் ஏனி பாசினாள் ராயப்பன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2014 ஆண்டு இன்றைய நாளில் பேரா ஆட்சியாளர் சுல்தான் அஸ்லான் முஹிபுதீன் ஷா கோலாலம்பூர் தேசிய இருதய கழகத்தில் காலமானார். இந்த துயர செய்தியை பேரா மந்திரி பசார் ரத்னஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதர் வானொலி தொலைக்காட்சி நீரலையில் அறிவித்தார். மக்களின் அன்பை பெற்ற சுல்தானின் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அன்றைய நாள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. மேலும் பேரா மாநில கொடி 100 நாள்களுக்கு அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் தேசிய கொடி 7 நாள்களுக்கு அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 7 நாள்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், விழாக்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: சங்கர மகாதேவன் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. மோகன் பூவன் அவங்களோட இன்றைய வணக்கம் இன்னல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா சரி, இன்றைக்கு எல்லாமே காலையிலேயே எத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உற்சாகமா இருப்பீங்க, இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படி நாங்க நம்புறோம். ஏன்னா பலரும் இன்றைக்கு வந்து விடுமுறையில இருக்காங்க, நீண்ட விடுமுறை எடுத்து குடும்பத்தோட நேரத்தை கழிச்சு இல்ல நண்பர்களோட நேரத்தை கழிச்சு சந்தோஷமா இருந்தா அதுதான் நமக்கு வேணும் இல்லையா.
0: நேற்றைய தினம் பொது விடுமுறை, இப்போ இன்றைக்கு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்குவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம்.
1: இதுல அரசாங்க ஊழியர்களுக்கு வீட்டில இருந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையாக. இன்றைக்கு அவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யலாம், நாளைக்கு வேலைக்கு வரணும்ல, அதனால இன்றைக்கு வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அதனால சாலைகள்ல வாகனத்தை ரொம்ப கவனிக்க முடியல,
0: ரொம்ப கவனிக்க முடியல.
1: தலைநகரான்ற ஒரு கேள்வி
0: புதுசா இருக்கு,
1: புதுசா இருக்கு. இது நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், தூங்கி எந்திரிச்சோன்னு வேற இடத்துக்கு போயிட்டுமா அப்படின்னு கூட யோசிச்சிட்டேன் நானு.
0: சரி, இன்றைக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கோங்க. நம்ம கூட தான் இருப்பாங்க சில பேரு, நம்ம எங்கயாவது சுற்றுலா போனாலும் சரி, இல்ல எங்கயாவது சும்மா எங்க வெளியே எங்கேயாவது போனாலும் சரி, நம்ம கூட தான் இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா காண போயிருவாங்க. அடிக்கடி காணாமல் போற ஒரு நபர் உங்களை சுத்தி இருப்பாங்க கண்டிப்பா.
1: பாத்துக்குங்கப்பா, அவங்க காணாம போயிட போறாங்க. காரணம் என்ன தெரியுமா, ஏதாவது வேடிக்கை பாத்துக்கிட்டு வேற எங்கேயாவது வேற யோசனையில போயிருவாங்க, ஏதாவது இல்ல ஏதாவது ஒரு பொருளை பாத்துருவாங்க, ஒரு செடியை பாத்துருவாங்க, அங்கிருவாங்க. நம்ம யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். ஆக இந்த மாதிரி அடிக்கடி காணாம போறவங்க,
0: அதாவது அவங்க வேணும்னு பண்றாங்களா இல்ல தெரிஞ்சு அதெல்லாம் இல்ல, சும்மாவே திருவிழாக்கு போனா காணாம போயிருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், கதை இருக்கும்.
1: அது நீங்களா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்களை பத்தி அழைத்து சொல்லுங்க.
0: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தக ஆய்வு உங்களுக்காக இடம்பெற்று வருகின்றது.
1: அது இன்றைக்கும் உங்களுக்கு அதன் தொடர்ச்சியை கொண்டு வரும்.
0: ஆமா, மலையா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு நூலகர் விஜயலட்சுமி இன்றைக்கு என்ன புத்தகத்தை பத்தி நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க, கேக்கலாம்.
2: வணக்கம். தேர்ந்த இலக்கிய படிப்பு அது எழுதப்பட்ட காலத்துக்கானதாக மட்டும் இல்லாம காலத்தையே கடந்து நிற்கும் தன்மை கொண்டிருக்கும். தொடக்கத்துல புறக்கணிக்கப்பட்டாலும் பின்னாட்கள்ல தேர்ந்த வாசகர்கள் விமர்சகர்களால அடையாளம் காணப்பட்டு நிலைநிறுத்தப்படுவதை இலக்கிய சூழல்ல திரும்ப திரும்ப பார்க்கலாம். நம் தமிழ் இலக்கிய சூழல்லேயே பாரதி புதுமைப்பித்தனை இதற்கு உதாரணமா சொல்லலாம். அவர்களைப் போலவேதான் அமெரிக்க எழுத்தாளர் ஹெர்மின் மெல்விலும் 1851 அவர் எழுதிய மோபி டிக் நாவலும் வெளிவந்த காலத்துல இந்த நாவல் பெரிதாக விற்பனையாகாமல் விமர்சகர்களால புறக்கணிக்கப்பட்டது. மெல்வில் வறுமையிலேயே இருந்தும் போனார். ஆனால் இன்று இந்த நாவல் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு பல 1000 பிரதிகள் விற்பனையாகுது. 2 நிலைகள்ல தொடர்ந்து இந்த நாவல் வாசிக்கப்படுது. ஒன்று, ஒரு திமிங்கில வேட்டையின் சாகசமாக இந்த நாவலை வாசிக்க முடியும். புயல் வீசும் கடல், கொந்தளிக்கும் மலைகள், கப்பலையே உலுக்கும் வேட்டை என்று வாசகர்களை மூச்சு திணற வைக்கும் நாவல் இது. அதே நேரத்துல மானுட மனதில் இருக்கக்கூடிய 2 பகுதியை வெளிக்காட்டக்கூடிய தத்துவ நூலாகவும் இந்த நாவல் வாசிக்கப்படுது. 2 விதமாக வாசிக்கப்பட்டாலும் இந்த நாவல் உங்களை இறுதியில் ஒரே இடத்துல நிறுத்தி ஒரே விதமான கேள்வியை கேட்கும். உங்க மனதில் இருக்கும் இருட்டை நீங்க எப்பயாவது அறிந்திருக்கீங்களா? கதையின் நாயகன் அகா ஒரு திமிங்கில வேட்டையின் போது வெள்ளை திமிங்கலத்திடம் தன்னுடைய காலை எழுந்துடுறான். அதை ஒரு தோல்வியா நினைத்து ஏற்க மறுத்து அந்த திமிங்கலத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதை வேட்டையாட மேலும் 100 பேரை தன்னோட அழைத்து செல்றான். நாவல்ல ஆழ்ந்து செல்ல செல்ல ஒரு கட்டத்துல அகா நாம தெரிய ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திமிங்கலம் இருக்கு. ஏதோ ஒரு தீராத கோபம், யாரிடமோ நம்மை நிரூபிக்க வேண்டும் என்ற வழியா கூட இருக்கலாம். நாம அந்த திமிங்கலத்தை வேட்டையாட போறோமா, இல்ல அந்த திமிங்கலம் நம்மை வெல்ல போகுதா அப்படிங்கறதுலயே நம்முடைய மொத்த வாழ்க்கையும் கரைந்து போயிடும். இந்த நாவலை வாசித்து முடிக்கும் போது அமைதிங்கிறது வெளியில கிடைக்காது, உள்ளிருந்து தான் வரும் அப்படிங்கறத மோபி டிக் நம் காதல மெல்ல சொல்லி போகும். மனிதன் தன்னையே அறியாமல் தன்னை அழித்துக் கொள்ளும் அவலத்தை பேசும் மெல்வில் எழுதிய மோபி டிக் நாவல் தமிழ்ல திமிங்கல வேட்டை எனும் பெயர்ல கிடைக்கும். அருகில் உள்ள நூலகங்கள்ல, இணைய வழி புத்தக கடைகள்ல இந்த புத்தகத்தை கட்டாயமாக வாங்கி வாசியுங்கள். நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs eTuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. என்று நம்ம நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது அடிக்கடி இந்த காணாமல் போற நபர் இருப்பாங்க, எங்க போனாலும் ஒரு திருவிழாக்கு போனாலும் சரி, இல்ல ஏதாவது பொது இடங்களுக்கு போனாலும் சரி, இந்த வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பிராக் பாத்துக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர் அது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த மாதிரி நபர் இருந்தா அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
2: அடுத்த நேர்களை நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? நம்ம வந்து சுற்றுலாவை பத்தி சொல்லியிருந்தோம். தைப்பூசத்துல காணாம போறது தாங்க அதிகமா, அது நீங்களே சொல்ல வேணாம், எங்களுக்குமே தெரியும். காணாம போனவங்களை வாசிச்சவங்களே நாங்க தானே.
1: இதுல பிரியாவும் சொல்லியிருந்தாங்க, அவங்க அண்ணனுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கா, என்னன்னா இவர் அடிக்கடி வந்து எங்க வெளியே போறப்ப இந்த மாதிரி காணாம போற சூழல் இருக்குமா, அப்புறம் அது ஒரு தேடுறதுக்கு நேரம் ஆகும், எங்கதான் போவார் தெரியாது, வேடிக்கை பாக்குறது அத்தனையும் வேடிக்கை தான் அப்படின்னு பிரியா அவங்க அண்ணனை பத்தி சொல்லிருக்காங்க.
2: ஏதோ ஒரு விஷயம் பாத்துக்கிட்டே போறோம், அதுல வந்து பாத்துக்கிட்டே நின்றுவாங்க, நம்ம எங்க போனாங்க எங்க போனாங்கன்னு தேடுவோம். சில நேரம் காணாம போனவங்க கையில கைபேசி கூட இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. இதற்கிடையில வந்து இந்த மலையேறுதல், காட்டு பக்கம் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்களை கண்முன் நிறுத்தணும் அப்படின்றத பத்தியும் பேச போறோம்.
1: ஆமா, நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம், அழைச்சு சொல்லுங்க. அங்க மத்தியில அடிக்கடி இந்த காணாமல் போற நபர் யாராவது இருக்காங்களா, அவங்களை தேடுறதே எங்களுக்கு ஒரு பெரும்பாடா இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க அழைத்து எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: ஷான் ரோல்டன் ஆண்டனி தாசன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த மலையேறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அதை பற்றிய சம்பவங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம், இதை நம்ம படிக்கிறோம் பாக்குறோம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு இந்த மலையேற நடவடிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு பாதுகாப்பா ஏறுறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ வந்து சமூக வலைதளங்களுக்கு காணொலி எடுக்கணும், நம்ம யாரும் செய்யாத செய்யணும் அப்படின்னு தடை செய்யப்பட்ட இடங்களுக்குள் நுழைவது மிகப்பெரிய ஆபத்தானது இல்லையா?
0: ஆமா,
1: ஆனா அதெல்லாம் ரொம்ப கருத்துல வச்சுக்கணும் நம்ம.
0: அடுத்த லோகச்சந்திரன் காத்துட்டு இருக்காரு. இவர் வந்து 7 நாள்ல 9 மலைகளை ஏறி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சவர். இவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், இப்போ ஒரு மலையேறும் நடவடிக்கை நம்ம மேற்கொள்ள போறோம் அப்படின்னா எந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்களை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்றாரு கேட்கலாம்.
2: நம்ம ஹைக்கிங் பண்ற அந்த ஸ்பாட் வந்து சர்வே பண்ணணும், ட்ரெயில் டிஸ்டன்ஸ் அண்ட் டியூரேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்க போன் சிக்னல் கிடைக்குமா, அங்க பெர்மிட் கண்டிப்பா எடுக்கணுமா, எம்ஜிபியும் எடுக்கணுமான்னு பார்க்கணும். எம்ஜிபினா மவுண்டன் கைட் சொல்லுவாங்க, மலை வழிகாட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சர்வே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் ஹைக்கிங் கேஸ், நம்மளுக்கு ப்ராப்பரான ஹைக்கிங் ஷூஸ் போடுறோமா, அட்டையர்ஸ் முக்கியமாக பொஞ்சோ ரெயின்கோட்ஸ், அதுக்கப்புறம் டார்ச் லைட், ஹெட்லாம்ப், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். பவர் பேங்க்ஸும் சரி, விசில் வந்து நிடையில காணாமல் போயிட்டாலும் அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ட்ரெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மலைக்கு போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். எமர்ஜென்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும், முக்கியமாக ஃபர்ஸ்ட் எய்ட், ஆன்டிசெப்டிக், அப்புறம் பர்சனல் மெடிக்கேஷன் உங்களுக்கு தனிப்பட்ட இதில் இருந்துச்சுன்னா எடுக்கிறீங்கன்னா அது எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இன்செக்ட் ரிப்பலன்ட், இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் யார்கிட்டையும் வச்சு இன்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பாக. பிஃபோர் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஹைக்கிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக யார்கிட்டையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹைக்கிங் குரூப்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யார்கிட்டையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. பிஃபோர் த ஹைக்கிங் வந்து கண்டிப்பாக இந்த வெதர்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, இதே ஹெவி ரெய்னிங் இல்லை தண்டர் ஸ்டார்ம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஹைக்கிங் பண்ணுற மின்னுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைக்கிங்க்கு வந்து ஒரு தனி ஒரு எட்டிக்ஸ் இருக்குது, காடாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் இந்த நேச்சரை வந்து கண்டிப்பாக மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணணும், உப்பு போடக்கூடாது, அங்குள்ள பிளான்ஸாக இருக்கட்டும் செடி கொடி மரம் இது எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அங்குள்ள வந்து இப்போ ஹுத்தானனுக்கு தான் தனி ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் வந்து நம்ம மதிக்கணும். அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆல் ட்ரெயில்ஸ் ஆர் ஸ்ட்ராவா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மேப்னா அந்த நேவிகேஷன் மேப், அந்த ட்ரெயில் போகிறீங்களே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லைவாக வந்து மற்றவங்க கூட வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது, எல்லா ஹைக்கர்ஸும் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
0: மலையேற நடவடிக்கைகள் குறித்து எப்படி பாதுகாப்பாக நம்ம மலையேறணும் அப்படின்னு லோகச்சந்திரன் நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு.
1: கண்டிப்பாக இந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்குவோம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேன்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: உங்களுக்காக
3: அடையாள அட்டை மை கார்டை தொலைத்து விட்டீர்களா? அதனை எடுக்க தண்டம் செலுத்த வேண்டும். முதல் முறை தொலைத்தவர்கள் 110 ரிங்கிட்டை செலுத்தி மை கார்டை எடுக்க வேண்டும். இரண்டாவது முறை 310 ரிங்கிட், மூன்றாவது முறை 1010 ரிங்கிட். மேல் விவரங்களுக்கு www.jpn.gov.my.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

0: ஒரு முக்கியமான நினைவூட்டல் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த பொது இடங்கள்ல குப்பைகள் போடக்கூடாது, உங்களுக்கு வந்து அபராதம் வழங்கப்படும், கூடவே வந்து சமூக சேவையில
1: 12 மணி நேரம் நம்ம செய்யணும்.
0: ஆமா, அதெல்லாம் நீங்க ஈடுபடணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியும் இன்னமும் சில பேர் வந்து இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விபரத்தை வந்து கொடுத்துருக்காங்க.
1: சரி, ஏற்கனவே அண்மையிலேயே நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். ஷாலாம் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த இடம் நிறைய குப்பைகள் நிறைஞ்சிருக்குது. சரி, குப்பைகள் நிறைஞ்சிருக்கு, நம்ம குப்பை போட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ல வந்து கார் பின்னாடியில் இருந்த குப்பையை பை பையா எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கேமரா இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல தெரியுமா? அது வந்து தெருவிளக்கு மட்டும்தான் இருக்கு. திடீர்னு ஒரு குரல் வருது. குரல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போட்ட குப்பையை தயவுசெய்து இப்பவே
0: எடுத்துருங்க,
1: இல்லனா உங்களுக்கு நாங்க அபராதத்தையும் நாங்க வந்து தண்டனையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இப்பவே உங்க குப்பையை எடுத்துருங்க அப்படின்னு உடனே குப்பை போட்டவங்க பயந்துட்டாங்க. எங்க இருந்து குரல் வருது, எங்க இருந்து நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆனா கண்காணிச்சுட்டு இருக்காங்க,
0: யாரையும் பாக்கலயே நினைச்சுமே நம்மள பாத்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி.
1: கேமரா இருக்கிற அறிகுறியே தெரியல தெரியுங்களா?
0: அதனாலதான்
1: சொல்றோம், நம்ம கண்காணிக்கப்படுறோம். ஏன்னா அங்க கேமரா இருந்தா மட்டும் பத்தாது, டேஷ் கேம் இருக்குது. இப்பெல்லாம் நிறைய பேர் நம்ம வந்து குப்பை போடுறோம். ஏற்கனவே ஒரு கார்ல அப்படித்தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. வீட்டை வந்து ரெனோவேஷன் மேம்படுத்தி இருக்காங்க, நிர்மாணிப்பு பணிகள் நடந்திருக்கு. அந்த பழைய அந்த கழிவறையில இருக்கிற கூடிய அந்த கழிவு பெட்டிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தூக்கி காட்டுக்குள்ளார வீசுறாங்க.
0: ஓ,
1: அவ்வளவு பொருள், பெரிய பெரிய பொருள் எடுத்து காட்டுக்குள்ளார வீசுறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க யாரும் பாக்கறாங்க. ஆனா இந்த ஓரத்துல இருந்து ஒரு கார் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து பதிவு பண்ணிட்டாங்க சமூக வலைதளத்துல. அது வைரல் ஆனோனே தூக்கி வீசுனவங்க இரவு நேரத்துல வந்து திரும்பி போட்ட குப்பையை காட்டுல போய் தேடி எடுத்து வந்து கார்ல வச்சிருக்காங்க. இது தேவையா?
0: இது தேவையா? அந்த கதையை பார்க்காதவங்க கூட புவனா சொன்ன விதத்துல கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், தெளிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த டேஷ் கேம் சொன்ன மாதிரி இதுல அப்புறம் இந்த சமூக வலைதளங்கள் காணொலி வைரல் ஆகுது இல்லையா, இதன் அடிப்படையிலுமே வந்து தண்டனைகள் வழங்கப்படும். ஒருவேளை நீங்க பண்ணது குற்றம் அப்படின்னு கண்டறியப்பட்டால் உடனடியாக உங்களுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால ஒரு சிறு நினைவூட்டலாம் எடுத்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. வெளியே போற சூழல் எல்லாம் அதிகமா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் திரும்ப எல்லாம் பாத்துட்டு அப்பயும் குப்பை போடக்கூடாது. எங்க குப்பை போடணுமோ அங்க போட்டுருக்கோம்.
1: யாரும் பாக்கல நினைக்கிற இடத்துலதான் தெரிஞ்சுக்குவோம், பாத்துக்கிட்டு இருக்காங்க.

0: ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNaps e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNaps e-tution. தொடர்புக்கு 9 7 2 9 1 9.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் ஃபேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சுகாதார அமைச்சு நிர்மாணிக்கவுள்ள பெட்டாலிஞ்சியா பொது மருத்துவமனை நில விவகார செயல்முறையை எளிதாக்கும் அதே வேளை விரைவுபடுத்தவும் சிலாங்கூர் அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த முன்னெடுப்புக்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகள்